அழைப்பு தின் வாழ்த்துக்கள் சந்திச்சாரல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப இனிமையான பாடல்கள் தான் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றச்சக்கம். அது மட்டுமில்லாம நீங்களும் கூட உங்களுடைய அன்பானவர்களுக்கு காலை பொழுது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0123 5001 அதே போல 0123 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். ஏராளமான உறவுகள் பேஸ்புக் வழியா தங்களுடைய அன்பான உறவுகளுக்கு காலை பொழுது வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சொல்லி கிணக்கத்தினிலிருந்து கூல் போன் குரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இந்தன தோட்டம் மீனவிட்டையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் டிக்கோயா தரவலை மேற்பிரிவிலிருந்து துரைராஜ் மகாலட்சுமி துலக்ஷன் துவாஷினி பிரவீனா அருள்மொழி திருச்செல்வம் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் சொல்லி கிருஷ்ணசாமி நாவலப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிய கால நேர வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ரீ ஸ்ரூபி, நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி. எல்லோருக்கும் சந்தோஷமான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிய கால நேர வணக்கம் சொல்லி கருணாகரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி கருங்காலிச்சோலை மில்டன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, இனியும் நிகழ்ச்சியோடு நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அருந்தாங்கிலிருந்து ஐயப்பன். மற்றும் அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நாங்களும் சொல்லும் புத்தளம் வட்டவானையிலிருந்து ரகு நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் மொழிக்கிறது பாடல்.

102.8 அலைவரிசையில் வசந்தத்தின் சந்தோஷ சேனல் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் நம் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். இந்த காலை பொழுதுல அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ஏராளமான உறவுகளும் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய்க்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சந்தோஷ சேனல் நிகழ்ச்சியோ ரொம்ப சுத்தமா கேட்டுட்டு இருக்குதா. ஆரியப்பதியில இருந்து ரத்தின ராசா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி அக்கை பற்ற பொப்டைலஸ்ல இருந்து நிசார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் வசந்த வானொலி அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடு. தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து கம்பம் பெர்னால் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. உற்சாகமான ஞாயிறு நற்காலை வணக்கம் சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி கிருஷ்ணப்பிள்ளை கிருஷான் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் சகோதரி, அன்பான காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி ஜெகதீஸ்வரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிய காலை நேர வணக்கம் சொல்லி இந்துக்களிலிருந்து அரசு நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

பொழுதின் வாழ்த்துக்கள் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இந்த காதல் இந்த காலை பொழுதுல ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இனி காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய காலை வணக்கம் சொல்லி கனகரத்னம் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய காலை நேர வணக்கம் சொல்லி ஊர்கோடவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கட்டிருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவளை வினோதன், வினோத், லதா, கிருஷாந்த், சபினாஷ் ஆகியோரும் நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஹாய் சகோதரி, ஞாயிற்றுக்கிழமை இனிய காலை நேர வணக்கம். டிக்கோயா புளியாவத்தையிலிருந்து போல்வீன் நாங்களும் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். மனைவி ரோனிகா, மகளான டென்ஷிலா இருவரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
2: இன்று 2026 சித்திரை மாதம் 3 திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 8:58 முதல் 10:26 மணி வரை. ராகு காலம் காலை 4:26 மணி முதல் 5:56 மணி வரை. யமகண்டம் காலை 11:56 மணி முதல் 1:26 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மீசம் செலவு, ரிஷபம் முயற்சி, மிதுனம் புகழ், கடகம் பயணம், சிம்மம் குழப்பம், கன்னி தனம், துலாம் பரிசு, விருச்சிகம் சிந்தனை, தனுசு கவனம், மகரம் தடங்கள், கும்பம் பக்தி, மீனம் ஓய்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மீசம் செலவு, ரிஷபம் முயற்சி, மிதுனம் புகழ், கடகம் பயணம், சிம்மம் குழப்பம், கன்னி தனம், துலாம் பரிசு, விருச்சிகம் சிந்தனை, தனுசு கவனம், மகரம் தடங்கள், கும்பம் பக்தி, மீனம் ஓய்வு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

உறவுகளும் கூட தங்களுடைய அன்பானவர்களுக்கு காலை பொழுது வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஹாய் அங்கா, அன்பான காலை நிற வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு வாழ்த்துவர்கள் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நானும் நிகழ்ச்சியோ ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கதா யதுஷன் நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் மாயக்கா அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான ஒரு நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லி நிஷா நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. மற்றும் மாயக்கா அன்பான காலை நேர வணக்கம். பாடல்கள்லாம் ரொம்பவே அருமையா இருக்கு. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய எனது அன்பு தங்கையான யதுவிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி பிரவீன் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆகிய உறவுகளுக்காகவும் அடுத்தும் சோறு சுப்ரான பாடலுக்கு கேட்டு வரலாம்.

0: அடிநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையிடம் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் வரவேற்பாகின்ற தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளல்களில் வெளியாக இருக்கிற பிரதான செய்திகள் குறித்து நாம் இப்போது அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஜனாதிபதிக்கு கம்பன் புகழ் விருது வழங்கப்பட இருக்கிறது முக்கியமான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. இந்நேரத்தில் ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெற்ற சிஐடி என்பதான ஒரு செய்தி ஏற்கனவே சேனல் 4 ஆவணப்படத்தில் அவர் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி விசாரணைகள் தொடங்கியிருக்கிற நிலையிலேயே இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுநேரம் அரசாங்கம் சொந்த வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதான கருத்துக்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனம் 25 லட்சம் டாலர் மோசடி, 10 கட்டங்களாக இந்த பணம் கையாளப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளியாக இருப்பது முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாக இருக்க நாளிடுகளின் செய்திகள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பிரதானமான ஒரு செய்தி குறித்து நாங்கள் கவனத்தை செலுத்தப் போகிறோம். ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெற்ற சிஐடி என்பதான செய்தி தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதுவே வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதுவாகவே அமைகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சித் தலைவர் சிவசித்துறை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளர் ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டங்கள் மூலம் அறிய முடிகிறது என்பதாக இன்றைய தினம் தமிழ் நாளிடுகள் இது தொடர்பான தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கின்றன. இதில் பிரதானமாக ஆசாத் மௌலானா நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார், வரக்கூடும் என்பதான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இப்பொழுது அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே பிரதானமான செய்தியாக அமையப்பெறுகிறது. எனவே பிரான்சில் புகலிடம் கோரியிருக்கும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சுனஜிதர் சந்திரகாந்தனின் சகா ஆசாத் மௌலானா அங்கு சென்றுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபிசேகரிடம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பல முக்கியமான தகவல்களை வழங்கியுள்ளார் என அறிய முடிகிறது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சுனஜிதர் சந்திரகாந்தனுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டவராக கருதப்படும் ஆசாத் மௌலானா சமீபத்தில் பிரான்சுக்கு சென்றிருந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபிசேகர் தலைமையிலான விசாரணை குழுவிடம் முக்கியமான தகவல்களை வழங்கியுள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன என்பது இந்த செய்தி. ஆசாத் மௌலானா முன்னதாகவும் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இம்முறை வழங்கப்பட்டதாக கூறப்படும் வாக்குமூலம் புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளதாகவும் இதன் மூலம் முன்னர் வெளிவராத சில முக்கிய தொடர்புகள் வெளிச்சத்துக்கு வரக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. இந்த வாக்குமூலம் நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் சில குற்றச்செயல்கள் மற்றும் காணாமல் போனொரு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு புதிய திசையை வழங்கக்கூடியதாக இருக்கும் என சொல்லப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளுடன் தொடர்புடையதாக சிவனசித்துறை சந்திரகாந்தன் மற்றும் தேசிய புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் குறிப்பிடத்தக்கது. எனவே புதிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் பலர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்புடைய சில நபர்கள் மீதும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக விசாரணை தரப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த புதிய முன்னேற்றம் அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக கடந்த கால சம்பவங்களில் உண்மை வெளிச்சத்துக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. மொத்தத்தில் ஆசாத் மௌலானா வழங்கியதாக கூறப்படும் இந்த வாக்குமூலம் நாட்டின் முக்கிய விசாரணைகளில் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வெளிவரும் தகவல்கள் இந்த விவகாரத்தின் முழுமையான உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே பலர் மத்தியிலும் இது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதே. எனவே இந்த பிரச்சினை அல்லது இந்த சதியினை யார் செய்தார்கள் அவர்கள் கண்டறியப்பட வேண்டும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்பு இந்த நிலையில் அரசாங்கம் அதனை இப்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த விசாரணைகள் எப்போது முடிவுக்கு வரும் என்பதும் அடுத்த கட்டமாக எதிர்பார்க்கப்படுகிற விடயம். ஏற்கனவே சட்டம் அதிபர் சார்பாக நீதிமன்றத்தில் இது தொடர்பான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்ட போது அடுத்த ஏப்ரல் 21 முன்பாக இந்த நடவடிக்கை முடிவுக்கு வரும் என்பதுவே. எனவே ஒட்டுமொத்தமாக முழுமையான விசாரணைகள் நடைபெற்று முடியும் என்ற கருத்தினையும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பிரி தெரிவித்திருந்ததும் பிரதானமாக இருக்கிறதே. இந்த நிலையில் தான் சிஐடியினுடைய பணிப்பாளர் ஷானி அபிசேகர் தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று கடந்த வாரம் பிரான்சுக்கு விஜயம் மேற்கொண்ட இந்த பயணத்தின் முதன்மை நோக்கமே தற்போது ஐரோப்பாவில் அரசின் புகலிடம் கூறியிருக்கிற ஆசாத் மௌலானாவை நேரடியாக சந்தித்து வாக்குமூலம் பெறுவது என்றும் சேனல் 4 ஆவணப்படத்தில் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து மேலதிக டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை அவரிடம் மேலதிக டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை அவரிடமிருந்து சேகரிக்க இந்த குழு திட்டமிட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவு பி அறிக்கையை தாக்கல் செய்திருந்த நிலையில் ஆசாத் மௌலானாவிடத்தில் வாக்குமூலம் பெற வேண்டியதன் அவசியம் பற்றி நீதிபதியால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக நீதிமன்றத்திற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரும் சட்டம் அதிபர் திணைக்களமும் குறிப்பிட்டிருந்தது. அதனையடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர தலைமையிலான குழுவினர் பிரான்சுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தில் வைத்து ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிய வருவதோடு குறித்த விசாரணை குழுவானது பிரான்ஸ் நாட்டு பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் சர்வதேச போலீசான இன்டர்போல் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் தனது பணிகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றதாக கருதப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய மற்றொரு முக்கிய சந்தேக நபரை பற்றிய தகவல்களையும் இந்த குழு திரட்டி வருவதாகவும் அறிய முடிகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தற்போது வெளிநாடு சென்றுள்ளதாக ஜனாதிபதி அனர்குமார் விஜயநாயக்க மகரகமையில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றிய போது தெரிவித்திருந்தார் என்பதும் நாங்கள் இங்கே கவனிக்கத்தக்கது. முக்கியமான ஒரு விவகாரம் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது என்பதுவே இந்த தகவலாக அமைந்திருக்கிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறதே. மஹிந்தவை விசாரணைக்கு அழைப்பு, சொத்து விவரங்களை வெளிப்படுத்தும் கால அவகாச கோரிக்கையும் நிராகரிப்பு என்பதான தகவல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளுக்காக அழைத்திருக்கிறதே. இதுவரும் 12ஆம் தேதி முற்பகல் 9 மணிக்கு லஞ்ச ஊழல் விசாரணை குழுவில் அவருக்கு ஆஜராகுமாறு இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதான தகவலாக இதனை நாம் இவ்வாறு அவதானிக்கிறோம். எனவே இந்த நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையில் அவர் ஆஜராக வேண்டிய தேவை இருக்கிறது. இலங்கை விமான சேவை நிறுவனம் அதாவது 2013 மே 16ஆம் தேதி அன்று பிரான்ஸ் ஏர்பஸ் SAS நிறுவனத்திடமிருந்து A330-900 ரக விமானங்கள் 4 இணையும் A330-300 ரக விமானங்கள் 6 இணையும் கொள்வனம் மற்றும் குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொள்ள எடுத்த நடவடிக்கைகளின் போது லஞ்சமாக பெறப்பட்டதாக கூறப்படும் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் 6 கோடி ரூபாய் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் அதுகுறித்த மேலதிக விசாரணைகளுக்காக அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் விமான சேவையின் முன்னாள் பிரதான நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தில் இதுகுறித்து வெளிப்படுத்தல் உள்ளதாக இதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் தெரிவித்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு 20 மில்லியன் ரூபாய் வீதம் 3 சந்தர்ப்பங்களில் பணமாக நேரடியாகவே மஹிந்த ராஜபக்சேவிடம் இந்த 6 கோடி ரூபாய் கையளிக்கப்பட்டதாக அந்த வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தது. மஹிந்தவுக்கு சொந்தமான பெலியத்தை இல்லத்தில் வைத்து 20 மில்லியனும் கால்டன் இல்லத்தில் வைத்து 2 தடவைகள் 20 மில்லியன் ரூபாய் வீதமும் 40 மில்லியன் ரூபாயும் கையளிக்கப்பட்டதாகவும் இவை அனைத்தும் கடந்த 2015ஆம் ஆண்டுதான் இலங்கையின் விமான சேவையின் பிரதான நிறைவேற்று பணிப்பாளர் பதவியிலிருந்து விலகிய பின்னர் நடந்ததாகவும் சந்தை நபர் வாக்குமூலம் அளித்ததாக நீதிமன்றத்துக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே தான் இவ்வாறு லஞ்சப்பணம் கொடுத்தேன் என்பதை குறித்த நபர் நிறைவேற்று அதிகாரி இவ்வாறு கூறியிருக்கிறார். அவர் முதலாவதாக மஹிந்தவுக்கு சொந்தமான வெளியத்தை இல்லத்தில் வைத்து 20 மில்லியன், அதுக்கு பிறகு கால்டன் வைத்து 2 தடவைகள் 20 மில்லியன் ரூபாய் வீதம் அதாவது 40 மில்லியன் ரூபாயும் கையளிக்கப்பட்டதாகவும் இவை அனைத்தும் 2015ஆம் ஆண்டு தான் பதவி விலகிய போது கையளித்திருந்ததாகவும் நிறைவேற்று பணிப்பாளர் இவ்வாறு கூறியிருந்தார். இதனைவிட முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு 2 கோடி ரூபாய் பணம் சந்தை நபரால் கொல்லுப்பீட்டு பகுதியில் வைத்து பணமாக கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்ததாக விசாரணை அதிகாரிகள் மன்றுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதனைவிட லஞ்சமாக பெற்றுக் கொள்ளப்பட்ட 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் ஒரு தொகை இலங்கை விமான சேவை நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் ஒருவராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் தனிப்பட்ட செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சமல் ராஜபக்சேவின் இளைய மகனான சசீந்திர ராஜபக்சேவுக்கு வங்கி ஊடாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் மஹிந்த ராஜபக்சே, இன்னும் ஒரு பக்கம் பிரியங்கர ஜெயரத்ன. அதனிடத்தில் இதனைவிட லஞ்சமாக பெற்றுக் கொள்ளப்பட்ட 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் ஒரு தொகை இலங்கை விமான சேவை நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவினுடைய தனிப்பட்ட செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சமல் ராஜபக்சேவின் இளைய மகனான சுமேந்திர ராஜபக்சேவுக்கு வங்கி ஊடாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர் இவ்வாறு வாக்குமூலம் அளித்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படுகிறது. 2013 May 16 அன்று பிரான்ஸ் யாபஸ் எஸ்ஏஎஸ் நிறுவனத்திலிருந்து A330-900 ரக விமானங்கள் நான்கினையும் A330-300 ரக விமானங்கள் ஆறினையும் கொள்வனும் மற்றும் குத்தை அடிப்படையில் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்த போதே பெற்றுக் கொள்ளப்பட்ட லஞ்சம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை இவ்வாறு முன்னெடுத்திருக்கிறது. 2013 May 16 அன்று பிரான்ஸ் யாபஸ் எஸ்ஏ நிறுவனத்திலிருந்து A330-900 ரக விமானங்கள் நான்கினையும் அதிரத்தில் A330-300 ரக விமானங்கள் ஆறினையும் கொள்வனும் மற்றும் குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொள்ள எடுத்த நடவடிக்கையின் போது இடம்பெற்ற கருப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சிஐடி முன்னெடுத்த விசாரணைகளுக்கமைய அதன் கோவையை ஆராய்ந்து சட்டம் அதிபர் அளித்த ஆலோசனையின் பேரில் லஞ்சம் தொடர்பிலான விடயம் குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த விசாரணைகளை ஆரம்பித்து அது தொடர்பில் கொழும்பு பிரதான நீதிமன்ற சங்கேஷ் போதர்கமுக்கு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்க விடயம். கடந்த 2020 இலங்கை விமான சேவை நிறுவனத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு ஒன்றையும் இந்த விசாரணைகளுக்கான மூல முறைப்பாடாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலேயே இதுகுறித்த மேலதிக விசாரணைகளுக்காக தற்போது மஹிந்த ராஜபக்சே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சொத்து விவரங்களை வெளிப்படுத்தும் அறிக்கையை தாக்கல் செய்ய சத்தியகடதாசி மூலம் நீண்டகால அவகாசம் கோரியுள்ள நிலையில் அத்தகைய கால அவகாசம் வழங்க இயலாது என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கு அறிவித்துள்ளதாக அறிய முடிகிறது. அதன்படி சொத்து விவரங்களை அடுத்து 2 தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறிய ஆணைக்குழு கடந்த செவ்வாய்க்கிழமை முன்னாள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளதாகவும் அறிய முடிகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சொத்து விவரங்களை இம்மாதம் 10 முன்னர் சத்தியகடதாசி மூலம் தாக்கல் செய்யுமாறு ஆணைக்குழு அவருக்கு தெரிவித்திருந்த போதிலும் அவர் சொத்து வெளிப்படுத்தலை உரிய முறையில் வழங்காது பகுதியளவில் ஒரு முழுமையற்ற ஒரு அறிக்கையை மட்டுமே வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே இவருடைய இந்த சொத்து விவரங்கள் தாக்கல் செய்யப்படாமை என்பது சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமாக இருக்கிற நிலையில் அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் கையாளப்படும் என்பதான கேள்விகளும் எழுகின்றன. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் கொண்டுவரப்பட்ட 2023 உருவாக்கப்பட்ட இந்த சட்டமூலத்தின் அடிப்படையில் என்றால் அது பாரதூரமான பிரச்சனை. ஆனால் அதற்கு முந்தைய காலத்திலே இருக்கிற விவகாரமாக இருந்தால் இதில் அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இல்லை என்பதையே பார்க்கலாம். எனவே இது சட்ட ரீதியாக இவ்வாறு வலுவானதாக இருக்கிறது என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான விடயமாக அமைகிறது. இவ்வாறு அரசாங்கம் ஒரு பக்கத்தில் கைது நடவடிக்கைகளை தொடர்வதாகவும் அதிகத்தில் மே மாதத்தில் மாத்திரம் அதிகாலமானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதாகவும் ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் அதை நாங்கள் மீண்டும் பார்க்கலாம். திவ்யன பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு கொண்டு வருகிறதே. ஹோருஹிரே என வசராய்மே என்பதாக ஜனாதிபதி மே தின கூட்டத்தின் பொழுது குறிப்பிட்டிருந்தார். திருடர்கள் உள்ளே போகிற சிறைக்குள்ள தள்ளப்படுகிற ஆண்டாக 2026 மாறும் என்பதுதான் ஜனாதிபதியினுடைய நம்பிக்கையாக இருந்தது. எனவே இந்த நிலையில் இது தொடர்பான வெளிப்படுத்தல்கள் அவரால் கூறப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இவ்வாறு கருத்தினை சுமந்திரன் எம்பி முன்வைத்து பேசியிருக்கிறார். அரசாங்கம் சொந்த வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்பது சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்தாக அமைகிறது. இம்மாதம் சர்ச்சைக்குரிய 10 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி கூறியிருப்பது வரவேற்கத்தக்க விடயம். இருப்பினும் ஊழல் மோசடிகளை முடிவு கொண்டு வருவதை பொறுத்தமட்டில் அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தாலும் கூட அதை அரசாங்கம் முதலில் தமது சொந்த வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச்செயலாளர் இவ்வாறு கூறியிருக்கிறார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நூரலியா சினிசிட்டா மைதானத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அனர்குமார் விஜயநாயக்க ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையும் வென்றெடுத்துள்ள எமது அரசாங்கத்தை எவராலும் வீழ்த்த முடியாது. ஒரு தசாப்தத்திற்கு பலமாக ஆட்சியில் இருப்போம். இக்காலப்பகுதியில் நாட்டை சிறந்த முறையில் அபிவிருத்தி செய்வோம். அதேபோன்று எதிர்கால அரசியலுக்கான அடிப்படையும் வலுப்படுத்துவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து கருத்துரைத்த சுமந்திரன் மே தின கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி சுமார் ஒரு தசாப்த காலத்துக்கு ஆட்சியில் இருப்போம் என்றும் சர்ச்சைக்குரிய 10 வழக்குகள் இம்மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் கூறியிருந்தார். இது வரவேற்கத்தக்க விடயம். இருப்பினும் ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வருவதை பொறுத்தமட்டில் அரசாங்கம் முடிவில் தமது சொந்த வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோன்று முன்னாள் சபாநாயகரின் கலாநிதி பட்ட சர்ச்சை அதனைத் தொடர்ந்து பதவியிலிருந்த சபாநாயகர் சார்பில் முன்னிலையாக முடியாது என சட்டம் அதிபர் மறுத்தமை தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட விவகாரத்தில் இடம்பெற்ற ஊழல் ஆஸ்திரேலிய கடன் வழங்கல் தரப்புக்கு திரைசேரியினூடாக செலுத்தப்பட்ட நிதி திருடப்பட்டமை அமெரிக்க தபால் சேவை பிரிவுக்கு செலுத்திய நிதி மாயமானமை என்பன உள்ளடங்களாக தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெற்றிருக்கும் ஊழல் மோசடிகள் சிலவற்றை ஏற்கனவே நாம் பட்டியலிட்டு கூறியிருந்தோம். அவற்றுடன் மேலும் சில வழக்குகளை விசாரணை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமாயின் அது வரவேற்கத்தக்க விடயம் என்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் இதனோடு இணைந்த விடயமாக இதனை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்தே, ராஜபக்சேக்கள் உட்பட பல முக்கியஸ்தர்களின் வழக்குகள் இம்மாதம் முதல் விசாரணை, சிறை செல்ல உள்ளோரின் பட்டியலை குறிப்பிட்டு அமைச்சர் பிமல் அறிவிப்பு என்பதாகவே இந்த தகவல் தரப்படுகிறது. வவுனியாவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் இந்த கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் கூறுகிறார், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் ராஜபக்சேக்கள் பாலூட்டி வளர்த்த சுரேசலை கைது செய்யப்படுவார்கள் என்று எவரும் கருதவில்லை. ஊழல்வாதிகள் இந்த ஆண்டு சட்டத்தால் தண்டிக்கப்படுவார்கள். விமல் வீரவன்ச, நாமல் ராஜபக்சே, சசிந்தர் ராஜபக்சே, கேலி ரம்பக்கொல்ல, மோவின் சில்வா, பிரியங்கர ஜெயரத்ன, மஹிந்த ராஜபக்சே மற்றும் அவரது மகன்மார் ரவி கருணாநாயக் ஆகியோரின் வழக்குகள் இந்த மாதம் முதல் முறையான முறையில் விசாரிக்கப்படும். இதுதான் தமது முடிவு என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். நாட்டை வங்குரோத்த நிலைக்கு தள்ளிய மோசடியாளர்களுக்கு சட்டத்தினூடாக தண்டனையை பெற்றுக் கொடுக்கும் வரை எமது போராட்டம் தொடரும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். 2022 ஆட்சியில் இருந்த பிரதான அரசியல் கட்சி மேதின கூட்டத்தை நடத்தாமல் பிரியாணி வழங்குகிறது. பிரிதொரு கட்சி தொழிலாளர் தினத்தில் மத வழிபாடுகளில் ஈடுபடுகிறது. மக்கள் ஆதரவு இல்லாத காரணத்தால் இவ்வாறான செயற்பாடுகளில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாம் 21 மாவட்டங்களில் 21 கூட்டணிகளை நடத்தியிருக்கிறோம். இது பாரியதொரு வெற்றி. மக்களின் பாரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கிறோம். தித்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளின் மீண்டலும் சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கு போரில் போர் தாக்குதல்களால் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளோம். இதுவும் தற்காலிகமானதே. 2024 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற போது நாட்டின் நிலைமை எவ்வாறு காணப்பட்டது என்பது எமக்கு நினைவில் உள்ளது. அக்காலப்பகுதியில் நாட்டில் ஏகாதிபத்திய ஆட்சியை ரணில் ராஜபக்சேக்கள் உருவாக்கியிருந்தார்கள். ஒரு குடும்பம் இந்த நாட்டை நிர்மூலமாக்கியது. ராஜபக்சே குடும்பத்தினர் சுகபோகமாக வாழ்வதற்கு அரசு நிதியை மோசடி செய்தார்கள். இதனால் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். 2022 எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காணப்பட்டதையும் அரகலைவை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்சேவின் அமைச்சரவை அமைச்சர்களின் வீடுகளிலிருந்து 80 அதிகமாக நிரப்பப்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள் மீட்கப்பட்டன. மக்கள் வீதியில் அத்தியாவசிய பொருட்களுக்காக வரிசையில் நின்றபோது அப்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் சுகபோகமாக வாழ்ந்தார்கள். நாடு வங்குரோத்து நிலையில் இருந்த சந்தர்ப்பத்தில் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எண்ணம் போல் வெளிநாடுகளுக்கு சென்றார். தனது மனைவியின் பட்டமளிப்பு நிகழ்வுக்காக லண்டனுக்கு சென்றார். அரசு நிதியை தவறாக பயன்படுத்தினர். இந்த சம்பவ தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த கால ஊழல்வாதிகள் மற்றும் படுகொலையாளிகளின் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு. பல குற்றங்களுடன் தொடர்புடைய விமல் வீரவன்ச, ராஜபக்சேக்கள், விக்ரமசிங்கே ஆகியோருக்கு எதிராக முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் ராஜபக்சேக்கள் பாலூட்டி வளர்த்த சுரேசலை கைது செய்யப்படுவார் என்று எவரும் கருதவில்லை. ஊழல்வாதிகள் இந்த ஆண்டு சட்டத்தால் தண்டிக்கப்படுவார்கள். கடந்த கால ஊழல்கள் படுகொலைகள் குறித்து முறையான விசாரணைகள் இடம்பெறுவதால் தான் ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். 4 அல்லது 5 பேர் அரசாங்கத்தை பதவி விலகுமாறு குறிப்பிடுகிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. விமல் வீரவன்ச, நாமல் ராஜபக்சே, சசிந்தர் ராஜபக்சே, கேலி ரம்பக்கொல்ல, மோவின் சில்வா, பிரியங்கர ஜெயரத்ன, மஹிந்த ராஜபக்சே மற்றும் அவரது மகன்மார் ரவி கருணாநாயக் ஆகியோரின் வழக்குகள் இந்த மாதம் முதல் முறையான முறையில் விசாரிக்கப்படும். இதுதான் தமது முடிவு என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். நாட்டை வங்குரோத்த நிலைக்கு தள்ளிய மோசடியாளர்களுக்கு சட்டத்தினூடாக தண்டனை பெற்றுக் கொடுக்கும் வரையும் எமது போராட்டம் தொடரும் என்பதுவே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முன்வைத்து பேசியிருக்கிற பிரதானமான கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே இவருடைய கருத்து இவ்வாறு வெளியாக இருக்கிற நிலையில் இன்னும் ஒரு விவகாரம் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நீதிபதிகள் தீர்ப்பளிப்பதற்கு முன்னர் அமைச்சர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கோர வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன் செய்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். என்னை சிறைக்கு அனுப்புவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிடுகிறார். நீதிமன்றங்கள் வழக்குகளை விசாரித்து நீதிபதிகள் தீர்ப்பளிப்பதற்கு முன்னர் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தீர்ப்பினை முன்கூட்டியே குறிப்பிடுகிறார்கள். இது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் அனைவரும் நீதிபதிகள் முன்னிலையில் மண்டியிட்டு மன்னிப்பு கோர வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர தின முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். திரைச்சேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட திரைச்சேரியின் மேலதிக பணிப்பாளர் உயிரிழந்திருக்கிறார். அது தற்கொலை என்று தற்போது குறிப்பிடப்படுகிறது என்பதாக விமல் வீரவன்ச கூறியிருக்கிறார். எனவே இந்த அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களினால் அரச உத்தியோகத்தர்கள் தான் பலியாகிறார்கள். அமைச்சரவை எடுத்த தீர்மானங்களினால் அரச உத்தியோகத்தர்கள் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தீர்மானம் எடுத்த அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இந்த மோசடி விவகாரத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கை பற்றி ஆளும் தரப்பு பேசுவதில்லை, எதிர்க்கட்சியும் பேசுவதில்லை, ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார நிபுணரான ஹர்ஷடி சில்வாவும் இதை பற்றி பேசுவதில்லை. கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் அதிகாரம் இலங்கை மத்திய வங்கியின் வசமே காணப்பட்டது. இந்த காலப்பகுதியில் மத்திய வங்கி ஆளுநரின் அனுமதியுடன் தான் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு கட்டங்கட்டமாக எழுக்கொடுப்பனவுகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன. 2.5 மில்லியன் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவையும் விசாரிக்க வேண்டும். அவருக்கு மாத்திரம் ஏன் சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது? மே தின கூட்டத்தில் அரசாங்கத்தின் வன்மம் வெளிப்பட்டது. ஜனாதிபதி முதல் அமைச்சர்கள் அனைவரும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களையும் அரசியல் பிரதிகளையும் இந்த ஆண்டு சிறைக்கு அனுப்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னை சிறைக்கு அனுப்புவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு குறிப்பிடுகிறார். ஆனால் நான் இதுவரையில் எந்த வழக்குக்கும் முன்னிலையாகவில்லை. நீதிபதிகள் முன்னிலையில் சாட்சியம் அளிக்கவும் இல்லை. அவ்வாறான நிலையில் பிமல் ரத்நாயக்கு தான் தற்போது நீதிபதி. அவர்தான் வழக்குகளை விசாரிக்கிறார். நீதிமன்றங்கள் வழக்குகளை விசாரித்து நீதிபதிகள் தீர்ப்பளிப்பதற்கு முன்னர் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தீர்ப்பினை முன்கூட்டியே குறிப்பிடுகிறார்கள். இது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் அனைவரும் நீதிபதிகளின் முன்னிலையில் மண்டியிட்டு மன்னிப்பு கோர வேண்டும் என்பதாக இவ்வாறு குறிப்பிடுகிறார் விமல் வீரவன்சன் என்பது இந்த செய்தியாக அமையப்பெறுகிறது. விமல் வீரவன்சனுடைய அந்த கருத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஆஸ்திரேலிய கடன் வழங்குனர் நிறுவனத்துக்கு திரைசரியால் செலுத்தப்பட்ட 2.5 பில்லியன் டாலரான 25 லட்சம் டாலரை 4 மாத காலப்பகுதியில் அரசாங்கத்தின் கடன் மேல் செலுத்தல் தொடர்பான 10 பரிவர்த்தனைகள் மூலம் திசை திருப்பப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே நிதியமைச்சர் கலாநிதி ஹரிசன சூரியபெரும பொது நிதி பற்றிய கோப் குழு முன்னிலையில் முன்னதாக ஆஜராக மறுத்திருந்தார். பின்னர் அவர் ஆஜராக இருந்தார். அவருடைய கருத்தாக இருந்தது ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு வந்து கருத்துரைத்ததற்கு பிறகு நான் இது தொடர்பிலான விளக்கத்தை வழங்குகிறேன் என்பதாக. ஆனாலும் ஹரிசன சில்வா நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும் என்ற கோரிக்கையினை விடுத்திருந்தார். இந்த நிலையிலேயே அவரால் இது தொடர்பான விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. எனவே வியாழக்கிழமை மாலை அவர் ஆஜராக இருந்த சந்தர்ப்பத்தில் தான் முன்னதாக ஒரு பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய மாற்ற கால பகுதியில் 2.5 மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதும் இதே பல மாதங்களாக 10 வெவ்வேறு கட்டங்களாக செலுத்தப்பட்ட மோசடி என்பது வெளிவந்திருக்கிறது. இதில் எச்சரிக்கை குறிகள் புறக்கணிக்கப்பட்டு பல படிநிலைகளை கடந்து ஒப்புதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மோசடியின் முழு பரிமாணம் ஏப்ரல் மாதத்துக்கு பதிலாக மார்ச் மாதத்திலேயே தெரிந்திருக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கப்படவில்லை. மேலும் திரைசெறியால் அல்லாமல் ஆஸ்திரேலியாவால் இந்த பணம் செலுத்தப்படாமல் கண்டறியப்பட்டது ஏன் என்பது குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. இது ஒரு தொழில்நுட்ப குறைபாடாக தெரிந்தாலும் நடைமுறை மற்றும் கண்காணிப்பு செயற்பாடுகளில் ஏற்பட்ட தோல்வியாகவே இது பார்க்கப்படுகிறது. சுமார் 3.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த கோப் கூட்டத்தில் நிதியமைச்சர் சிரேஷ்ட அதிகாரிகளும் மத்திய வங்கி அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து உறுப்பினர்களும் தொழில்முறை ரீதியாக கூட்டத்தில் பங்கேற்றதாக குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருந்தார். 2025 அக்டோபர் முதல் 2026 ஜனவரி வரை திரைசேரிலிருந்து 2.5 பில்லியன் டாலர் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டறியப்பட்டது என்று அவர் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த தகவல்கள் முன்னதாக ஒருமுறை நடந்ததாக கருதப்பட்ட மோசடியின் அளவை விட 2025 இறுதி மற்றும் 2026 ஆரம்பத்தில் நடைபெற்ற தொடர்ச்சியான பரிவர்த்தனைகள் ஆஸ்திரேலியாவில் உள்ள உரிய பெறுநரை சென்றடையவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. எச்சரிக்கை குறிகள் விடுக்கப்பட்ட போதிலும் இந்த செயற்பாடு தொடர்ந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயம். எனவே உரியவருக்கல்ல வேறொரு நபருக்கு இந்த பணம் சென்றிருக்கிறது என்பதற்கான எச்சரிக்கை குறிகள் வந்தாலும் அதையும் பொருட்படுத்தவில்லை. பல அதிகாரப்பூர்வ நிலைகளில் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னரே பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமான விடயம் பல அதிகாரப்பூர்வ நிலைகளில் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னரே பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த மோசடியை செய்வதற்கு நடைமுறைகளில் இருந்த ஓட்டைகள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருப்பது எமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. இவ்வளவு பெரிய குளறுபடிகளை ஏன் தணிக்கைகள் அதாவது கணக்காய்வாளர்கள் கண்டறியவில்லை என்பது குறித்து கடுமையான கேள்விகள் இருக்கின்றன என்பதும் ஹரிசன சில்வா குறிப்பிடுகிறார். ஜனவரி மாதமே சந்தேகம் எழுந்ததையடுத்து உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இலங்கை கணினி அவசர கால தயார் நிலைக்குழு மற்றும் சட்ட அமலாக்க முகவரி நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இருப்பினும் இழப்பின் முழு அளவும் மார்ச் மாதமே கண்டறியப்பட்டது. சம்பவம் குறித்து பாராளுமன்றத்துக்கும் குழுவுக்கும் தெரிவிக்க தாமதமானமை மற்றும் வெளித்திறப்பு அறிவிக்கும் வரை காத்திருந்தமை குறித்து கவலைகளை சட்டவாக்கு உறுப்பினர்கள் எழுப்பியிருந்தார்கள். அதாவது ஹர்ஷன சூரப்பெரும அவர்கள் கோப் குழுவில் சாட்சியம் அளித்த போது தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த கருத்துக்கள் வெளியாகின்றன. இந்த விவாதத்தின் விளைவாக எச்சரிக்கைகள் குறிகள் இருந்த போதிலும் பரிவர்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டமைக்கான நடைமுறைகளை ஓட்டைகளை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்ட அமலாக்கத்துறையின் கடமை என்றாலும் பொது நிதி நிர்வாகத்தின் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதே எமது குழுவின் பணி என்று கலாநிதி ஹர்ஷன சில்வா இவ்வாறு கூறுகிறார். வெளித்தரப்பினர் கூறுவதற்கு முன்பாக திரைசேரி எமக்கு தெரிவித்திருக்க வேண்டும். இது தொடர்பான விடயங்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டியது என்ற திரைசேரியின் சாக்குப்போக்கை நாங்கள் ஏற்கவில்லை என்றும் அவரால் கூறப்படுகிறது. நிதியமைச்சுக்கு 4 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு முழுமையான ஆதாரங்களுடன் கூடிய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நிதி மீட்கப்படாவிட்டால் அந்த சுமை வரை செலுத்துவோர் மீதே விழும் என்று ஹர்ஷடி சில்வா எச்சரித்திருந்தார். இந்த சம்பவம் மத்திய வங்கியிலிருந்து கருவூலத்துக்கு கடன் மேலாண்மை பொறுப்புகள் மாற்றப்பட்ட பாதிப்புக்குள்ளாகக்கூடிய காலகட்டத்தில் நடந்திருக்கிறது. ஆஸ்திரேலிய ஏற்றுமதி நிதி நிறுவனத்துடனான தொடர்பாடல் பாதைகள் சைபர் குற்றவாளிகளால் கையாளப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் அரசாங்கத்தின் நிதி நம்பகத்தன்மை மற்றும் ஆளுமை குறித்த தீவிர ஆய்வுகளை தூண்டியிருக்கிறது என்பதும் இங்கே நாங்கள் பிரதானமான முக்கியமான விடயமாக பார்க்கலாம். எனவே இந்த விவகாரம் தொடர்பில் ஒவ்வொரு தரப்புகளும் ஒவ்வொரு கருத்துக்களை வெளிவிட்டு வருகின்ற நிலையிலேயே இது தொடர்பான செய்தி குழுவில் என்ன பேசப்பட்டது என்பது தொடர்பாக அரசு சிவா வெளிப்படுத்தி இருக்கிற கருத்து இதனை நம்ம திருக்குறள் பத்திரிகையில் இந்த தகவலை இவ்வாறு அவதானிக்கலாம். நிதியமைச்சு உதவு பணிப்பாளரின் மரணம் தொடர்பில் பெரும் சந்தேகம் என்பதாகவே இந்த செய்தி அமையப்படுகிறது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளரான ரங்க ராஜபக்சேவின் மரணமானது திரைசேரன் இரண்டு தசம் 5 மில்லியன் அமெரிக்க காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு பாதிப்பாக அமையலாம் என இவ்வாறு தெரிவிக்கப்படுகிற செய்தியாக இது தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் விவகாரம் தொடர்பான விசாரணைகளுக்கமைய ஒழுக்காற்று நடவடிக்கையின்படி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 4 அதிகாரிகள் ஒருவரான நிதியமைச்சின் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளரான 50 வயதுடைய ரங்க ராஜபக்சே என்பவர் பருவமான முறையில் உயிரிழந்த நிலையில் வியாழக்கிழமை பிற்பகல் சடலமாக அவர் மீட்கப்பட்டிருந்தார். குலியாபிட்டியில் உள்ள அவரது வீட்டின் பின்பகுதியில் வியாழக்கிழமை பிற்பகல் ரங்க ராஜபக்சே வீட்டுக்காரர்களுடன் சடலமாக கிடப்பதை கண்ட அவரின் மகள் தனது தாயாருக்கு அறிவித்ததை தொடர்ந்து அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அவ்விடத்துக்கு சென்ற குலியாபிட்டிய போலீசார் சடலத்தை மீட்டார்கள். இதன்போது அவரின் காலிலும் மற்றும் கையிலும் 3 இடங்களில் வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாகவும் இதில் அவரின் நரம்பொன்று வெட்டப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அந்த பகுதியில் போலீசார் நடத்திய தேடலின் போது அவர் சடலமாக இருந்த இடத்துக்கு சிறிது தொலைவில் சிறிய அளவிலான கத்தியொன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது. அவ்விடத்தில் ரத்தக்கரைகள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அவரின் மரணம் சந்தேகத்திற்கிடமானதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது தொடர்பில் போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதேவேளை பிரேத பரிசோதனை வெள்ளிக்கிழமை பிற்பகல் நடக்கவிருந்ததோடு இதற்காக விசேட பிரேத பரிசோதனை குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்தப்பட இருந்த பணம் காணாமலாக்கப்பட்டது அல்லது அது ஹேக்கர்களால் திருடப்பட்டது என்பதான குற்றச்சாட்டு வெளியானதைத் தொடர்ந்து அது தொடர்பில் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்த ஒருவர் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதே நேரம் இதனோடு இணைந்து இன்னும் ஒரு தகவல் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பார் எடுத்திருக்கின்றோம். மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இதர தரப்பிலிருந்து ரங்க ராஜபக்சேவுடைய மரணம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்து, அல்லது ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு தான் இந்த தகவலை முதலாவதாக நாட்டுக்கு வெளிப்படுத்தியிருந்தது. ஷிரால் லக்தில கைதி தொடர்பில் விடுத்திருக்கிற கோரிக்கையை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தருகிறது. ரங்க நிஷாந்த் ராஜபக்சேவின் மரணம் குறித்து உளவியல் ரீதியான மரண பரிசோதனை தேவை என்பதுதான் அவருடைய கோரிக்கை. திரைசிறையில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூன்றாம் தரப்பினருக்கு கைமாறிய சம்பவம் தொடர்பாக பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருந்த வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க நிஷாந்த் ராஜபக்சேவின் மரணம் குறித்து உளவியல் ரீதியான மரண பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என சட்டத்தரணி ஷிரால் லக்திலக்கை இவ்வாறு கூறுகிறார். வெற்றி பெறும் தெற்கு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான சட்டத்தரணி ஷிரால் லக்திலக்க கொழும்பில் நேற்று நடத்திய ஊடகால் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். திரைசேரன் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி மோசடி குறித்து நிதியமைச்சர் சிலர் 4 மாதங்களாக தகவல்களை மறைத்திருப்பது கடுமையான சந்தேகத்தை தோற்றுவித்திருக்கிறது. நிதியமைச்சின் அதிகாரியின் மரணம் ஒரு தற்கொலை என சட்ட வைத்திய அதிகாரிகளோ உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கையில் தற்கொலைகள் மற்றும் மரணங்கள் தொடர்பான வைத்திய அறிக்கைகள் குறித்து ஒரு மோசமான வரலாறு இருப்பதை நாம் அறிவோம். தாஜிதீன் மரணம் தொடர்பிலும் இவ்வாறான உத்தியோகபூர்வ அறிக்கைகள் வந்தன, ஆனால் அவை சரியானவை அல்ல என்பது பின்னரே தெரிய வந்தது. எனவே இந்த மரண பரிசோதனை அறிக்கை நல்லது, ஆனால் மருத்துவ அறிவியலில் இதற்கு அடுத்த கட்டமான உளவியல் ரீதியான மரண பரிசோதனை ஒன்று உள்ளது. அதனை முன்னெடுக்குமாறே நாம் ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சரிடம் கோருகிறோம். உளவியல் ரீதியான மரண பரிசோதனை என்பது 3 விடயங்களை ஆராயும். தற்கொலைக்கான காரணம் என்ன, அவரது மனநிலை எவ்வாறு இருந்தது, அந்த மரணம் எவ்வாறு சம்பவித்தது, மரணத்துக்கு முன்னர் நடந்த சம்பவங்களை ஆராய வேண்டும். உயிரிழந்த அதிகாரியின் செயற்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயற்பாடு இதன் பின்னணியில் இருந்திருக்கலாம், இது எனது தவறு அல்ல என்ற அடிப்படையிலேயே இந்த தற்கொலை நடந்திருக்க வேண்டும் என நாம் கருதுகிறோம் என்பதான விடயத்தினை இவ்வாறு ஷிரால் லக்திலக்க கோரிக்கையாக விடுத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் இன்னமொரு விடயம் பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. 18 மாத கால ஆட்சியில் அனைத்தும் தோல்வி, கலாநிதி சுரேன் ராகவன் கூறுகிறார் என்பதான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிறது. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்திய தகவல்கள் தரப்படுகின்றன. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 18 மாதங்கள் கழிந்தும் மக்களுக்கு அளித்த எந்த வாக்குறுதியும் நிறைவேறவில்லை. மக்கள் இவர்கள் மீது நம்பிக்கை வைத்து 159 உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்றால் ஆட்சியை கைவிட்டு வீட்டுக்கு செல்லுமாறு அனுருக்கும் ஆரவுக்கும் ஹரணிக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மக்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை, ஆனால் வரிகள் அதிகரிக்க வெளிநாடுகளில் இது வரக்கூடிய எதுவும் இதுவரை நாட்டுக்கு வரவில்லை. தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண மாகாண சபை தேர்தலை இன்னும் ஏன் நடத்தாமல் இருக்கிறீர்கள்? தேர்தலை நடத்தினால் அனுருக்குமார் குமாரணிக்கும் வீட்டுக்கு செல்ல வேண்டி வரும். அதனாலேயே தேர்தலை நடத்தாமல் இருக்கிறார்கள். மேலும் 18 மாத கால ஆட்சியில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்தும் தோல்வியடைந்து விட்டது. அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதாக இவ்வாறு சுரேன் ராகவன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனத்தில் ஹரணி அமரசூரிய தெரிவித்த ஒரு கருத்து குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். எதிர்கட்சிகளால் நாட்டுக்கு என்ன நன்மை என்று அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரத்னபுரி நகரில் நடந்த தேசிய மக்கள் சக்தி நிலைய மீதின கூட்டத்திலேயே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது. மக்களதும் எமது கட்சியினதும் பல தசாப்த கால சிரமங்கள் மற்றும் உழைப்பின் காரணமாக உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கம் மக்களின் அரசாங்கம். எனவே நாம் நாட்டு பிரஜைகளுக்கு மட்டுமே பதில் கூறுவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். கடந்த கால அரசாங்கங்களினால் சீரழிக்கப்பட்ட நாட்டை நாம் மீள கட்டமைத்து வருகிறோம். இன்னும் இதற்கான காலம் இருக்கிறது. அரசாங்கம் பதவிக்கு வந்து குறுகிய காலத்தில் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து வருகிறது. எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தில் கூக்குரலிட்டு பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். வாரத்துக்குறு தலைப்புகளை தெரிவு செய்து பல்வேறு பொய்களை பிரச்சாரம் செய்கிறார்கள். ஜனநாயக நாடொன்றில் எதிர்கட்சி மிக அவசியமானால் எமது நாட்டில் உள்ள எதிர்கட்சிகளால் நாட்டுக்கு எத்தகைய நன்மைகள் ஏற்பட்டுள்ளன என்பதே கேள்வி என்பதாக இவ்வாறு ஹரணி அமரசூரிய பிரதமர் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். அரசாங்கத்தின் ஆயுட்காலம் 1 வருடமும் 3 வாரங்கள் மட்டுமே, பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தியை தரப்படுகிறது. தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் இன்னும் 1 வருடமும் 3 வாரங்கள் மட்டுமே என்றும் அவர்கள் வழங்கிய நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பட்டியலிட முடியும் என்றும் சர்வஜன அதிகாரம் கட்சியின் துணைத் தலைவரான பேராசிரியர் சன்ன ஜெயசுமன இவ்வாறு தெரிவித்தார். 2024 நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்ற அதிகாரத்தை பொறுப்பேற்ற இந்த அரசாங்கத்தை 1.5 வருடங்களுக்கு பின்னர், அதாவது 2027 மே மாதம் 21ஆம் தேதி சட்ட ரீதியாக கலைக்க முடியும். அரசாங்கத்தின் ஆயுட்காலம் இன்னும் 1 வருடம் மற்றும் 3 வாரங்கள் மாத்திரமே எஞ்சியிருக்கிறது என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குறுகிய காலத்துக்குள் அரசாங்கத்தினால் எதையும் சாதிக்க முடியவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பல உண்டு. அதாவது சுகாதாரம், கல்வி, பாடசாலை உபகரணங்கள், உணவு வகைகள் என சகலவற்றுக்கும் வரியை 18% நீக்குவதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் அதனை நடைமுறைப்படுத்தினார்களா இல்லை? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குடும்ப வைத்தியரை நியமித்தல் என்று வழங்கிய பல வாக்குறுதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளன. மேலும் அரசு அதிகாரிகளுக்கு 6 மாதத்துக்கு ஒருமுறை சம்பள அதிகரிப்பு, மின்சார கட்டணத்தை 1/3 குறைத்தல், துறைமுகத்தில் இறக்குமதி செய்யும் விலைக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் வழங்குதல், வெளிநாட்டிலிருந்து நெல் இறக்குமதியை முழுமையாக தடை செய்தல்,
நெல்லுக்கான உத்தரவாத விலை 154 ரூபாவாக வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட போதிலும் விவசாயிகளுக்கு அந்த விலை கிடைக்கவில்லை. காலிமுகத்தில் உள்ள சொகுசு வாகனங்களை விற்பனை செய்து பாடசாலைகளை உருவாக்குவதாக கூறப்பட்ட வாக்குறுதி என்னவானதே? மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர்களுக்காக விடுதிகளாக மாற்றுவதாக கூறப்பட்ட போதிலும் அதுவும் நடக்கவில்லை. வேலையற்ற பட்டதாரிகள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்குதல், அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருதல் மற்றும் வட்டியில்லாத கடன் வழங்கும் வங்கியை உருவாக்குதல் போன்ற பல வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இயற்கை அனர்த்தங்களினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் வரும் பேச்சாகவே உள்ளது. இந்த அரசாங்கத்தின் பொய்களின் பட்டியல் இன்னும் நீளமானது என்றும் இதுகுறித்து தொடர்ந்து பேசினால் அடுத்த மே தினம் வரை பேசிக் கொண்டே இருக்கலாம் என்பதாக இவ்வாறு சர்வஜன பலே கட்சி தன்னுடைய அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பினை இவ்வாறு பதிவு செய்திருக்கிறது என்பதாக இந்த தகவல் அமைகிறது. இதனிடம் இன்னுமொரு செய்தி, தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. மக்களின் அரசை பாதுகாக்க சகலரும் ஒன்றுபட வேண்டும். ரத்தினபுரி மேதின கூட்டத்தில் பிரதியமைச்சர் பிரதீப் என்பதாக இந்த தகவலை பார்க்கிறோம். இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றமாக தொழிலாளர்களின் அரசாங்கத்தை நாம் அமைத்திருக்கிறோம். எனவே உழைக்கும் வர்க்கத்தின் அரசாங்கமான இதனை பாதுகாப்பது எமது கடமை என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கண வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இவ்வாறு தெரிவிக்கிறார். ரத்தினபுரி நகரில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த மேதின கூட்டத்தில் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார் மற்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அப்பிரதேசபை தலைவர்கள், பிரதேச உறுப்பினர்கள், கட்சி அங்கத்தவர்கள் மற்றும் பெருந்திரளான மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் அவர் உரையாற்றியிருக்கிறார். மழை பெய்தால் ரத்தினபுரி நகரம் வெள்ளத்தால் மூழ்கிவிடும் என்று பொதுவாக கூறுவார்கள். என்றால் இன்று மேதினத்திலேயே ரத்தினபுரி நகரம் அவ்வாறு மாறியிருக்கிறது என்பதாக

தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அந்த நகரம் சிவப்பு தலைகளாலேயே இப்போது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு மத்தியில் நாம் நாட்டில் தொழிலாளர்களின் அரசாங்கத்தை அமைத்திருக்கிறோம். இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக நாட்டில் உழைக்கும் மக்கள் எல்லாம் அணி திரண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் இருந்த திருடர்களும் கொள்ளையர்களும் இன்று சிறை செல்வதற்காக வரிசையில் இருக்கிறார்கள். பயமிகு தியால் கூச்சலிடுகிறார்கள். எங்களுடைய அரசாங்கத்தை பார்த்து அவர்கள் பொய்யான விடயங்களை கூறி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொழும்பிலே சஜித்தனியின் உருட்டு பிரட்டு திருட்டு என்று அவர்களது மேதின கூட்டத்துக்கு தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். அவர்களின் செயற்பாடுகளுக்கு ஏற்றால் போல் சரியாகத்தான் அவர்கள் இந்த திருட்டையும் பிரட்டையும் உருட்டையும் வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் உழைக்கும் மக்களின் உன்னதமான சக்தி தேசிய மக்கள் சக்தி. இந்த நாட்டில் பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்கும் மலைக மக்கள் காலங்காலமாக ஏமாற்றப்பட்டார்கள். அவர்களுடைய வாக்குகளையே பெற்றோர்களே ஒழிய அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை எந்த அரசாங்கமும் உயர்த்தி நினைக்கவில்லை. அடுத்த மே தினத்தில் தொழிலாளர்களின் சம்பளம் உயர்த்தப்படும் என்று சென்ற மே தினத்திலேயே நாங்கள் கூறினோம். கூறியவாறே தொழிலாளர்களின் சம்பளத்தை நாங்கள் அதிகரித்திருக்கிறோம். அன்பார்ந்த தோட்ட தொழிலாளர்களே, இன்று மலையக மக்களுக்கான காணி உரிமை வீட்டுரிமை தொடர்பில் பேசப்படுகிறது. இந்த அரசாங்கத்தினால் தொழிலாளர்கள் சம்பளத்தை உயர்த்த முடியாது என முதலில் கூறினார்கள். நாம் உயர்த்தி காட்டியிருக்கிறோம். இன்று மலையக மக்களுக்கான காணி உரிமையும் வீட்டுரிமையும் இந்த அரசாங்கம் வழங்காது என கூறுகின்றார்கள். மிக விரைவிலேயே மலையக மக்களுக்கு வீட்டுரிமையும் காணி உரிமையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். உலகத்திலேயே அமையப்பெற்ற அரசாங்கங்களில் உன்னதமான அரசாங்கம் ஒன்றுதான் இன்று இலங்கையில் அமைந்திருக்கும். எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுர்குமார் ஜனநாயகம் மூவின மக்களை நேசிக்கின்ற ஒரு தலைவராக கிடைத்திருக்கிறார். இனியும் வரலாற்றில் அவ்வாறான ஒரு தலைவர் கிடைக்கப் போவதில்லை. இது எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய தலைவன். இந்த மக்களின் அரசாங்கத்தை பாதுகாக்க மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய இந்த கருத்தோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். காவத்தை தொழிலாளர்கள் மீதான அடக்குமுறையை சபையில் முறையிடுவேன் என்பதாக இந்த செய்தி அமைகிறது. விரகி சிறுபத்திரில் வெளியாகிறது. காவத்தை பெருந்தோட்ட கம்பெனிக்குட்பட்ட நீலகிராமம் பகுதியில் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது கட்டவழ்த்து விடப்பட்டுள்ள வன்முறைகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் அடக்குமுறைகள் தொடர்பில் தொல்முற்போ கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் காவத்தை பெருந்தோட்ட நிறுவனத்தின் முதன்மை செயற்பாட்டு அதிகாரியை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு தனது கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமையப்படுகிறது. இனிமே அவர் இதுபற்றி கூறும்போது, காவத்தை பெருந்தோட்ட பகுதியில் கடந்த 10 வருடங்களாக பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கள்ளச் சுரங்கம் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதாக கூறிக்கொண்டு இவர்கள் அங்குள்ள தொழிலாளர்களை அச்சுறுத்துவதையும் உடல் ரீதியாக தாக்குவதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. போலீசார் அல்லது சிவில் அதிகாரிகளுக்குரிய கடமைகளை இத்தகைய தனியார் பாதுகாப்பு பிரிவினர் கையில் எடுப்பது சட்டவிரோதமானது. சமீபத்தில் தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட மனிதாபிமானமற்ற தாக்குதல் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி நாடெங்கும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தோட்ட நிலங்கள் எதுவும் நிறுவனங்களுக்கு சொந்தமானவை அல்ல. அவை நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்ட அரசு காணிகளாகும். தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக தலைமையிலான அரசாங்கம் பயிர் செய்யப்படாத காணிகளை மக்களுக்கு பரிந்துரைக்கும் மக்கள் ஆணையை பெற்றிருக்கிறது. எனவே 200 வருடங்களாக இந்த தோட்டங்களை உருவாக்கி உழைத்த மக்களுக்கு அங்கு வாழும் உரிமையுண்டு. தேயிலை அல்லது ரப்பர் கைத்தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக காணிகளை பயன்படுத்துவதை எவரும் தடுக்க முடியாது என்பதாக மனோ கணேசன் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருந்தார். இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்தும் அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். தாய்லாந்திலிருந்து போதைப் பொருள் கடத்தல், 23 தேரர்களுக்கும் விளக்கமறியல் என்பதான செய்தியே. ஏற்கனவே தாய்லாந்திலிருந்து குஷ் மற்றும் ஹெஷ் பொதுப்பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வந்த விவகாரம் பலத்த சர்ச்சைகளை உருவாக்கியிருக்கிற நிலையிலேயே இது தொடர்பான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 23 தேர்களையும் விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 7 நாள் தடுப்புக் காவலின் கீழ் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்ட 22 தேர்கள் மற்றும் அவர்களை வாட்ஸ்அப் குழு ஊடாக ஒருங்கிணைத்த அங்குனுகொல அமிதானந்த தேரர் ஆகியோரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நீர்கொழும்பு நீதவான் சுமானி அபிசேகரம் நிலையில் ஆஜர் செய்தார்கள். இதன்போதே அவர்களை எதிர்வரும் 12ஆம் தேதி விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டது. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டுக்குள் வந்தபோது கட்டுநாயக்க மாநிலத்தில் 112 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹஷிஷ் போதைப் பொருளுடன் 22 தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அமிதானந்த என்ற தேரர் இந்த சட்டவிரோத செயலுக்கு மூளையாக செயல்பட்டதை தெரிய வரவே அவரும் கப்பா பகுதியில் உள்ள ஒரு விகாரையில் பதுங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். சந்தை நபர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது போதைப் பொருள் இருந்த பயணப்பகுதிகள் தவிர இணைய தனிப்பட்ட உடைமைகள் 22 தேரர்களும் உறவினர்களுக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவினூடாக கையளிக்கப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விடயங்களை தெளிவுபடுத்திய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் விசாரணை அதிகாரி இந்த கடத்தல் பின்னணியில் இருக்கும் பலர் விசாரணையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறுகிறார். கனம் நீதமானவர்களே, இந்த கடத்தலின் பின்னணியில் செயற்பட்ட பலரை நாம் அடையாளம் கண்டிருக்கிறோம். இந்த போதைப் பொருள் கடத்தலின் மூலியாக புண்ணியரத்ன எனும் தேரர் செயற்பட்டுள்ளார். அதே நேரம் இந்த 22 தேரர்களும் நாடு திரும்ப முன்னர் அவர்களின் பொதிகளுக்கு தம்ம ரகித அல்லது தம்ம ரத்ன எனும் பெயரால் அறியப்படும் தேரரே போதைப் பொருட்களை வைத்து கொடுத்திருக்கிறார். புண்ணியரத்ன எனும் தேரரே இலங்கையில் உள்ள சந்திரகுமார் ஜெயலத் என்பவர் ஊடாக இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார். நாம் அவரையும் கைது செய்தோம். ஐஸ் போதைப் பொருள் 6 கிராமுடன் அவரை கைது செய்து கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து தடுப்புக் காவல் உத்தரவை பெற்று விசாரித்து வருகிறோம். இந்த

சந்திரகுமார் ஜெயலத் என்பவருக்கு இக்கடத்தல் தொடர்பில் புண்ணியரத்ன தேரர் 50 லட்சம் ரூபாவை கொடுத்திருக்கிறார். இதில் 32 லட்சம் ரூபாய் விமான பயணச்சீட்டுக்காக செலவிடப்பட்டுள்ளன. மிகுதி பணத்தில் போதைப் பொருளை வைப்பதற்காக வீடனுடனை சந்திரகுமார் பெற்றிருக்கிறார். இந்த தேரர்களை ஒருங்கிணைக்காக அமிதானந்த தேரருக்கு 80,000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கு முன்னரும் இதனை ஒத்த முறையில் 12 போதைப் பொருள் பொதிகள் கடத்தி வரப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த தம்மரகித்திரன் மற்றும் புண்ணியரத்ன ஆகிய தேரர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்க கோருகிறோம் என தெரிவித்தார்கள். நீதவானது கோரிக்கை ஏற்று பயணத்தடை உத்தரவினை ஏற்கனவே பிறப்பித்திருந்தார் என்பது முக்கியமான விவகாரம். அதே நேரம் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க விடையான இந்த போதைப் பொருள் தொடர்பிலான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே இந்த போதைப் பொருள் தொடர்பில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடே உண்டாக்கின தேசிய நடவடிக்கையின் கீழ் கடந்த 6 மாத காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகிற நடவடிக்கையின் ஒரு பகுதியாக எனவே சுற்றுவளைப்புகளில் கைது செய்யப்பட்ட 289 பேருக்கு எதிராகவும் சட்டவிரோத சொத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த குறித்த காலப்பகுதியில் போதைப் பொருள் தொடர்பான சம்பவங்களுடன் தொடர்புடைய 1,63,197 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 2,119 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள். 2025 அக்டோபர் முதல் 2026 ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 6,32 கிலோ ஹெரோயின், 6,85 கிலோ ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 271 கிலோ கொக்கைன் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். மேலும் கஞ்சா செடிகள், குஷ் ஹஷீஷ் போதை மாத்திரைகள், அதினத்தில் மதன மோதகம், மாவா ஆகியவையும் இந்த சுற்றுவளைப்புகளின் போது கைப்பற்ற உள்ளதாக போலீசாரினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. கல்கமோ விபத்தில் 2 பிள்ளைகளின் தாய் உயிரிழப்பு என்பதான செய்தி. குருணாகல் கல்கமோ பிரதேசத்தில் ஏற்பட்ட கோர் விபத்தில் 2 பிள்ளைகளின் தாய் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கல்கமோ பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் எதிர்பார விதமாக நேருக்கு நேர் மீது ஏற்பட்ட விபத்திலேயே இந்த உயிரிழப்புகள் இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். தினக்குரல் பத்திரிகை இந்த தகவலை கொண்டு வருகிறது. கனடாவிலிருந்து வந்து வவுனியாவில் தங்கியிருந்தவர் திடீர் மரணம், போலீசார் விசாரணை என்பதாக இன்னும் ஒரு செய்தி அமைகிறது. எனவே வவுனியாவுக்கு வருகை தந்து தற்காலிகமாக வசித்து வந்த கனடா நாட்டு பிரஜை ஒருவர் சிகிச்சை பலனின்றி தனியார் வைத்தியசாலையில் உயிரிழந்திருக்கிறார். கனடா டொரண்டோ பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடைய மனோகரன் பொன்னையா என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இவர் வவுனியா உக்கிலாங்குளம் பகுதியில் தற்காலிகமாக தங்கியிருந்திருக்கிறார். வவுனியா நகர் நோக்கி வாடகை வாகனம் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதனை அவதானித்த வாகன சாரதி உடனடியாக அவரை பட்டாணிச்சோர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதித்த சில நிமிடங்களிலேயே சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக இவ்வாறு கூறப்படுகிறது. இதே நேரம் மற்றொரு தகவல் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. செம்மணியில் மேலும் 2 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் என்பதான தகவல் வீரக சிற்பத்தினுடைய பிரதான செய்தியாக அமையப்படுகிறது. செம்மணி மனித பொதுக்குழியில் 3ம் கட்ட அகழ்வுப்பணியின் 6ம் நாளான நேற்றைய தினம் சனிக்கிழமை 2 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் 3 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அடையாளம் காணப்பட்ட 2 மனித எண்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 246 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 243 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை புதைக்குழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்துக்கிடமான கருப்பு நிற மண் அரித்து எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவை உலரவிடப்பட்டிருக்கின்றன. அவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதைக்குழிக்குள் மரத்தினால் ஆன பெட்டி போன்ற உருவம் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதனை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அவற்றின் பணிகள் முடிவடைந்த பின்னரே அது தொடர்பில் உறுதியாக கூற முடியும் எனவும், இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அகழ்வுப் பணிகள் நடைபெறாது எனவும், 7ம் நாள் அகழ்வுப் பணிகள் நாளை திங்கட்கிழமை மேற்கொள்ளப்படும் என்றும் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்பதாக இந்த செய்தியை நாங்கள் காணலாம். இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு இந்தியா ஆதரவு அளிக்க வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை என்பதான செய்தி. கொழும்பில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஜி மீடியா வியோன் உலகளாவிய புத்தாக்கம் மற்றும் தலைமைத்துவ மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பிராந்திய பாதுகாப்பு மற்றும் கடற்சார் ஸ்திரத்தன்மை உறுதி செய்வதற்கான கூட்டு முயற்சிகள் முக்கியத்துவமுடையவையாகும். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் இருந்த உறுப்பினர் ஆவதற்கு இந்தியாவுக்கு எமது ஆதரவை பெற்றுத் தருவோம். சட்ட சீர்திருத்தங்கள், வலுவான தரவு பாதுகாப்பு, சைபர் பாதுகாப்பு கட்டமைப்புகள் மற்றும் நாடு முழுவதும் டிஜிட்டல் உள்ளடக்கல் முயற்சிகள் மூலம் 2030-35 இடையில் $30 பில்லியன் டாலர் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான யோசனையும் வைக்கிறேன்.
மேலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் விநியோகச்சங்களில் சுற்றுலா போன்ற துறைகளில் கவனம் செலுத்தி இலங்கை இந்தியாவின் உற்பத்தி ஆற்றலுக்கு துறை செய்யும் கேந்திர ஸ்தானமாக நிலைநிறுத்த வேண்டும். இதில் இந்தியாவின் யுபிஐ கட்டமைப்பை இலங்கையின் கியூஆர் முறைமையுடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் தடையற்ற எல்லை கடந்த பரிவர்த்தனைகளை எளிதாக்குவதும் திருகோணமலையை பிராந்திய வலுசக்தி ஆற்றல் மையமாக மேம்படுத்தும் திட்டங்களையும் நாம் முன்வைக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் மேட் இன் ஸ்ரீலங்கா நாமத்தை மேம்படுத்த வேண்டும். திறமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு எமது அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதுநேரம் மற்றொரு தகவல் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். தமிழரசு கட்சிகளின் மூன்றாவது சந்திப்பு புதனன்று நடைபெறும் சாத்தியம் என்பதான செய்தி. தமிழ் கட்சிகளில் மூன்றாவது தடவையாக இவ்வாறு சந்திப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கிலான மூன்றாவது சந்திப்பை எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் நடத்துவதற்கு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை இவ்வாறு திட்டமிட்டிருக்கிறது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கிலேயே தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் கடந்த மார்ச் 2 மற்றும் ஏப்ரல் 9 தேதியில் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இரண்டு சந்திப்புகளில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிகள் கலந்து கொண்டிருந்ததோடு அவர்களுக்கிடையில் பொது இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டன. இவ்வாறு பின்னணியில் தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி 15 தேதி நடத்தப்பட்ட கூட்டத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழ்தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், துறைசார் நிபுணர்கள் 28 பேர் அடங்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழுவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி தி விக்னேஸ்வரனால் கடந்த மாதம் 17 தேதி அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு தகவல், கனேடிய பிரித்தானிய உயிரசாணிகள் கிழக்கில் நாளை தமிழரசு கட்சி சந்திக்கும் என்பதான செய்தியும் தரப்படுகிறது. கிழக்கு மாநிலத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் இலங்கைக்கான கனேடிய உயிரசாணிகர் இசபெல் கத்ரின் மார்டின் மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயிரசாணர் ஆண்ட்ரூ பேட்ரிக் ஆகியோரை இலங்கை தமிழரசு கட்சி பிரதிகள் நாளைய தினம் கூட்டாக சந்திக்க இருக்கிறார்கள். இதேநேரம் இலங்கை வரும் மாலைத்தீவு வியட்நாம் ஜனாதிபதிகள் மாலைத்தீவுடன் 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட தீர்மானம் என்பதான செய்தி பற்றி நாங்கள் கவனத்தில் கொள்ளலாம். ஜனாதிபதி அனுரகுமார் ஜனாயகவின் உத்தியோகபூர்வ அழைப்பினை ஏற்று மாலைத்தீவு மற்றும் வியட்நாம் நாடுகளின் ஜனாதிபதிகள் இந்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்யவிருக்கிறார்கள். மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது முயிஸ் நாளை திங்கட்கிழமை இலங்கைக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் என்று இவ்வாறு வீரகேசரி பத்திரிகை தகவல்களை கொண்டு வருகிறது. 2023 இருந்து பதவியேற்றதற்கு பிறகு ஜனாதிபதி முயிஸி இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் ஜனாயகவுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார். அத்துடன் சுற்றுலாத்துறை, ஆசிரியர் பயிற்சி, சுகாதார கல்வி, விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் என 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. இந்த விஜயத்தில் முதற்பெண்மணி சஜிதா முகமது, மாலைத்தீவு வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். இதேவேளை மாலைத்தீவு ஜனாதிபதியின் வருகையை தொடர்ந்து வியட்நாம் ஜனாதிபதி தோலாம் வரும் வியாழக்கிழமை 2 ஒத்திபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகிறார். ஜனாதிபதி தோலாம் ஜனாதிபதி அனுரோ மற்றும் ஏனைய முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடுவார் என்ற எதிர்பார்ப்பும் இதன் மூலம் ஏற்பட்டிருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். ஜனாதிபதிக்கு அது உயர் கம்பன் புகழ் விருது கோலாகலமாக இன்று நிறைவேறும் கம்பன் விழா என்பதாக இந்த செய்தியை காண்கிறோம். அகில இலங்கை கம்பன் கழகத்தின் ஏற்பாட்டில் கொழும்பில் கோலாகலமாக நடைபெற்று வரும் கம்பன் விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறுகிறது. இன்றைய விழாவில் உயரிய விருதான கம்பன் புகழ் விருது 2026 ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு வழங்கப்படுகிறது. கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் கடந்த மாதம் 30 ஆரம்பமான இந்த விழா 4 தொடர்ச்சியாக காலை 9:30 மற்றும் மாலை 5:30 என இரு அமர்வுகளாக நடைபெற்று வந்தது. கவி சக்கரவர்த்தி கம்பரின் ராமாயணத்தை முதன்மையாக கொண்டு பல்வேறு இலக்கியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் விழாவில் அரங்கேற்றப்பட்டன. விழாவின் தொடக்கமாக ஸ்ரீ ஐஸ்வரலட்சுமி தத்துவ திருக்கோயிலிருந்து கம்மன் திருவுறப்பட்ட ஊர்வலம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தொடக்க விழாவில் இசைவேந்தன் மானதயாபரன் தலைமை உரையாற்றினார். கணேசல் தேவநாயகம் தொடக்க உரை வழங்கினார். எனவே கம்மன் கழக தலைவர் ஜே விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற விசேட நிகழ்வின் போது கம்பபாரதி இ ஜெயராஜ் எழுதிய ராமகாதை வசன நடை அப்பகுதி நூல் ஒன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டதும் இங்கே முக்கியமான விடயமாக அமையப்பெறுகிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற ஒரு முக்கியமான விழாவாக நாங்கள் கம்பன் விழாவினை கருதலாம். அந்த வகையில் தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற பல்வேறு விடயங்கள் இவ்வாறு இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறு ஒரு சூழ்நிலையில் சென்னை வானதி பதிப்பக உரிமையாளர் தி ராமநாதனிடமிருந்து நூலின் முதற் பிரதியை ஹாஷிமோர் பவுண்டேஷன் சாபர் இலக்கிய ஹாஷிமோர் பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மலேசிய முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் எம் சரணன் பிரதி விருதாக கலந்து கொண்டார். இந்நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதிக்கு கம்பன் புகழ் விருது வழங்கப்படுகிறது. எமது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். எனவே அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்க இருக்கிறோம். அதாவது விளையாட்டின் மூலம் மேற்கொள்ளப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு முயற்சி இது. இலங்கை இந்தியா இடவிலான உறவை விளையாட்டில் இணைக்கும் முதல் தம்பதி தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை நீந்தி கிடக்க திட்டம் என்பதான செய்தி. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான வரலாற்று ரீதியான பிணைப்பை விளையாட்டு மற்றும் ஆரோக்கியத்தினூடாக மீளக உறுதிப்படுத்துகின்ற வகையில் இலங்கை தலைமன்னாரிலிருந்து இந்தியாவின் தனுஷ்கோடி வரையான ராமர் சேது கடற்பரப்பை நீந்தி கிடப்பதற்கு இந்திய தம்பதியினர் விசேட சாதனை முயற்சி ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். மணிப்பால் மருத்துவமனையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படுகிற இந்த சவாலான கடல் கடந்த நீச்சல் பயணமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் கலாச்சார பகிர்வையும் பறைசாற்றுகின்ற ஒரு வரலாற்று மைல்கல்லாக அமைய உள்ளது என மணிப்பால் மருத்துவமனையின் சர்வதேச சுகாதார சேவைகள் மற்றும் மூலோபாய கூட்டாண்மை குழு ஆலோசகர் ஜித்து ஜோஸ் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விசேட ஒருகால சந்திப்பு கடந்த வியாழக்கிழமை கொழும்பு தி கிங்ஸ்பெரி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் சாதனை முயற்சியில் ஈடுபட உள்ள தடகள வீரர்களான டேனிஷ் அப்டி, அதிரத்தில் விருஷாலி பிரசாத், மணிப்பால் மருத்துவமனை குழுவின் வீணாசுரம் மற்றும் இலங்கை பிளஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி அஜித் ரணசிங்க உள்ளிட்ட ஊடகர்கள் மற்றும் முக்கிய பிரதிகளில் கலந்து கொண்டிருந்தார்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடாக நீந்தி கடக்கிற விடயம். எனவே ஒரு தம்பதி இந்த முயற்சிக்கு இவ்வாறு ஒரு முயற்சியை எடுக்கிறது என்பது இந்த தகவலாக அமைகிறது. இதே நேரம் மற்றும் ஒரு தகவல் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது ஈரானுடன் உடன்படிக்கை இல்லாமலேயே அமெரிக்கா சிறந்த நிலையில் இருக்கும் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கிற கருத்து பற்றி பார்க்கலாம். மீண்டும் போர் ஆரம்பமாக வாய்ப்புள்ளது என்கிறது ஈரான் என்பதாகவே இந்த செய்தியை காண்கிறோம். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் சமர்ப்பித்த புதிய யோசனைகளில் தனக்கு திருப்தி இல்லை என தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் உடன்படிக்கை ஒன்று இல்லாமலேயே அமெரிக்கா சிறந்த நிலையில் இருக்கக்கூடும் எனவும் கூறியிருக்கிறார். அதேவேளை ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் யுத்தம் மீண்டும் நடக்கக்கூடும் என ஈரான் தரப்பு கருதுகிறது என்பதான தகவலையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இது பற்றி கூறும்போதும் அதே நேரத்தில் ஈரான் தரப்பு கூறும்போதும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிப்பதற்கும் யுத்தத்தை முடிவு கொண்டுவதற்குமான தனது புதிய வரவை மத்திய நாடான பாகிஸ்தானிடம் ஈரான் ஏற்கனவே கையளித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தின வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரானின் புதிய யோசனைகளில் தனக்கு திருப்தி இல்லை என டிரம்ப் கூறியிருந்தார். அதேவேளை தற்போது தொலைபேசியூடாக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் டிரம்ப் கூறினார். ஈரான் ஒப்பந்தத்தை செய்து கொள்ள விரும்புகிறது என்றால் அவர்களிடம் ராணுவம் எதுவும் எஞ்சியிருக்கவில்லை என்பதாகவும் அவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்குள் ஒருவர் ஒத்துப்போவதில் மிகப்பெரிய கருத்து அவர்களின் தலைமை உண்மையில் சீர்குலைந்திருக்கிறது. அங்கு 3 அல்லது 4 குழுக்கள் உள்ளன. அவர்கள் அனைவரும் ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் மிகவும் குழப்பமடைந்திருக்கிறார்கள். தலைவர் யார் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களின் ராணுவம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் இப்போதே வெளியேறினால் அந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப அவர்களுக்கு 20 ஆகும். ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் திருப்தியடையவில்லை என டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வதாக இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒப்பந்தமாகத்தான் இருக்கும். ஏனெனில் உண்மையை சொல்லப் போனால் எந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளாமல் இருப்பதே எமக்கு நல்லது என டிரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இதேவேளை அமெரிக்கா எந்த ஒரு ஒப்பந்தங்களுக்கோ அல்லது உடன்படிக்கைகளுக்கோ கட்டுப்படவில்லை என்பதை சான்றுகள் காட்டுவதால் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்துள்ள போர் மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளதாக ஈரானின் ஆயுதப்படைகள் தெரிவித்திருக்கின்றன. ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமையகத்தின் பிரதி தலைவர் முகமது ஜாஃபர் ஆசாதி நேற்று முன்தினம் விடுத்த அறிக்கையில் அமெரிக்க அதிகாரிகளின் நடவடிக்கைகள் மற்றும் அறிக்கைகள் முதன்மையானவையாக ஊடகங்களில் மையப்படுத்தியவை. இவை முதலில் எண்ணெய் விலை குறைவதை தடுப்பதையும், இரண்டாவதாக அவர்கள் உருவாக்கிய குழப்பத்திலிருந்து தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்வதையும் நோக்கமாக கொண்டவை. அமெரிக்கர்கள் எந்தவொரு புதிய சாகசங்களுக்கும் அல்லது முட்டாள்தனமான செயல்களுக்கும் பதிலடி கொடுக்க ஆயுதப்படைகள் முழுத்தையார் நிலையில் உள்ளது என இவ்வாறு ஈரான் பாதுகாப்பு படை தரப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இது ஈரான் விவகாரத்தில் ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம், இது நேரத்தில் ட்ரம்ப் எடுத்திருக்கிற மற்றொரு நடவடிக்கையை பற்றியும் நாங்கள் பார்க்கும்போது, ஜெர்மனியிலிருந்து 5000 துருப்புகளை அமெரிக்கா வாபஸ் பெறுவதற்கான ஒரு தீர்மானத்திலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு எடுத்திருக்கிறார். எனவே ஜெர்மன் அதிபருடனான மோதலுக்கு மத்தியில் தான் இது ட்ரம்பினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் நாம் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு செய்கிறோம். மற்றொரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு. நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. யாழ் மீட்டும் யாழ் மண்ணில்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: நேற்றைய நாளில் சீட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபையின் ஜயசம்பதவிற்கான வெற்றி இலக்கங்கள் 2, 3, 3, 8 ஆங்கில எழுத்து எஃப், மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. இன்றைக்கு 50,000 பரிசுகள் 24 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 56,160 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான நீல நிற ஜயசம்பத் அச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் 16, 30, 47 ரூபாய். 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 39,29,560 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான கபில நிற சசதி அச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை அது கோடிபதிக்கான வெற்றி இலக்கங்கள் 2, 24, 32, 39 மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 2, 24, 32, 39 ஆங்கில எழுத்து W, மீண்டும் ஆங்கில எழுத்து W. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 614,00,000 சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 20,00,000 பரிசுகள் 1 மற்றும் 2,00,000 பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 89,81,720 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 690,00,000. எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான இளம் பச்சை நிற அது கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டம் வெற்றி இலக்கங்கள் 3, 17, 20, 47 மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 3, 17, 20, 47 ராசி மேடம், மீண்டும் ராசி மேடம். 10,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 58,00,000 சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,49,37,140 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 61,00,000. எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான ஊதானிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை சூப்பர் பவுலுக்கான வெற்றி இலக்கங்கள் 13, 24, 50, 61 மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 13, 24, 50, 61 ஆங்கில எழுத்து ஓ, மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ. சூப்பர் கேஷ் சீட்டெழுப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசை இலக்கங்கள் 7, 1, 0, 7, 2 மீண்டும் 7, 1, 0, 7, 2 நேற்றைக்கு சூப்பர் பரிசு ரூபாய் 1,09,00,000 சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 63,04,640 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 1,112,000. எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான செம்மஞ்சள் நிற சூப்பர் பவுல் அச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை சனிதாவிற்கான வெற்றி இலக்கங்கள் 11, 31, 69, 70 மீண்டும் 11, 31, 69, 70 ஆங்கில எழுத்து ஏ, மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசை இலக்கங்கள் 8, 0, 4, 0, 5 மீண்டும் 8, 0, 4, 0, 5 நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 549,00,000 சூப்பர் பரிசு மணிக்கோம். நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 544,00,000 சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 72,69,520 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான இளஞ்சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லுத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபை கப்ரோகவிற்கான வெற்றி இலக்கங்கள் 29, 31, 41 மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 29, 31, 41 ஆங்கில எழுத்து W, மீண்டும் ஆங்கில எழுத்து W. சூப்பர் இலக்கம் 5, மீண்டும் சூப்பர் இலக்கம் 5. கப்ரக முதலாம் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,561,000 வெல்லப்படவில்லை. 100,00,000 கப்ரக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 100,00,000 கப்ரக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20,00,000 பரிசுகள் வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,25,58,760 ரூபாய். அடுத்த கப்பலுக்கு சூப்பர் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2570 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான மஞ்சள் நிற கப்பலுக்கு அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சுப்பிரதான சம்பதியினுடைய வெற்றி இலக்கங்கள் 6, 9, 2, 3, 3, 8 ஆங்கில எழுத்து எஃப். நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 274 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 36,75,600 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான கபில நீர சுப்பிரதான சம்பத லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபை ஜெய சம்பத்தவிற்கான வெற்றி இலக்கங்கள் 2, 3, 3, 8 மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 2, 3, 3, 8 ஆங்கில எழுத்து எஃப். மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 24 வழங்கப்பட்டது. எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான ஜெய சம்பத நீல நீர அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபை சசிக்கான வெற்றி இலக்கங்கள் 16, 30, 47 ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,29,560 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். நேயர்கள் தற்போது நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் சுபதவசக்கினுடைய வெற்றி இலக்கினம் கன்னி. வெற்றி இலக்கங்கள் 1, 34, 59. மீண்டும் வெற்றி இலக்கினம் கன்னி. வெற்றி இலக்கங்கள் 1, 34, 59. விசேட வெற்றி இலக்கம் 1, 2, 8, 0. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய எழுத்து சபையின் ஜெயவிற்கான ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 4, 3, 6, 1. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 4, 3, 6, 1 ஆங்கில எழுத்து பி. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய எழுத்து சபையின் அத சம்பத்துக்கான ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கம் 1, 6, 3, 1, 6, 2, 3, 1, 6. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய எழுத்து சபையின் ராசி சுப பலன் அந்தானிற்கான வெற்றி இலக்கினம் தனுசு. மீண்டும் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய எழுத்து சபையின் ராசி சுப பலன் அந்தானிற்கான வெற்றி இலக்கினம் தனுசு. வெற்றி இலக்கங்கள் 5, 32, 56, 61. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 5, 32, 56, 61. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய எழுத்து சபையின் சுபதவசக்கினுடைய வெற்றி இலக்கினம் பி. வெற்றி இலக்கங்கள் 7, 30, 31, 68. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 7, 30, 31, 68. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவருக்கான ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கம் 71, 61, 68, 76. சூப்பர் இலக்கம் 8. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்த சபையின் கொவிசத்தவிற்கான ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கம் 7, 39, 47, 59. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய எழுத்து சபையின் கொவிசத்தவிற்கான ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கம் 7, 39, 47, 59. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகஜன சம்பதவிற்கான ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கம் 1, 1, 2, 3, 1, 6. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கம் 1, 1, 2, 3, 1, 6. நேயர்கள் இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012

கலைக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். தொடர்ந்தும் கலையகத்தில் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் டிலுக்ஷன் மற்றும் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு 10 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகின்றோம். வணக்கம் டிலூஷன்.
3: வணக்கம் ஜியால் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். ரைட், ஓகே. இன்றைய நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான ஒரு தலைப்பு, தற்போதைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தலைப்பு. நாங்க

0: முக்கியமான ஒன்று. இந்த உணவு அப்படின்னு சொல்றது வந்து நாங்க வந்து எப்பவுமே இந்த உணவு வந்து ரசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையுமே ஃபீல் பண்ணி செய்வோம், சாப்பிடுவோம். ஒரு சில உணவுகள் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உணவுனாலே பிடிக்கும். அதுலயும் ஒரு சில உணவு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எங்களுடைய பாட்டி சமையல், அம்மா சமையல், அப்புறம் இந்த முதியோர்களுடைய சமையல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா விரும்பி சாப்பிடுவோம். அதுல ஒரு தனித்துவமான ருசி எல்லாமே சேர்த்து இருக்கும் இல்ல, அதெல்லாம் வச்சு இன்னைக்கு நாங்க ஒரு தலைப்பு நிகழ்ச்சிக்கு எடுத்து வந்திருக்கோம்.
1: பழமை போலவே நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியில் காத்திரமான தலைப்பு இன்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்க தயாரா இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, அந்த காலத்தில் உள்ள உணவு பழக்க வழக்கத்துக்கும் இந்த காலத்தில் உள்ள உணவு பழக்க வழக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா?
0: சரி, ஓகே. அதுதான் தலைப்பு. இந்த விஷயத்த எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஜி எங்களுடைய புறநானூறு அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. இந்த புறநானூறுல சொல்லுவாங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது இந்த உயிரை வந்து இந்த உணவு வந்து கொடுக்கறது வந்து இயல்பான ஒரு விஷயம் இல்லை, இலகுவான ஒரு விஷயம் இல்லை. இப்ப நீங்க வந்து பசியில இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உணவு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கு நாங்க அன்றைய காலகட்டத்துல வந்து நாங்க இயல்பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு உழவன் வந்து தன்னுடைய வியர்வை அதிகமா சிந்தி அந்த வயல்ல இறங்கி தங்களுடைய சொந்தங்களுக்காக எங்களுடைய மக்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த உழவன் சிந்தக்கூடிய வியர்வையினுடைய நிமித்தமே அந்த நேரத்துல மக்கள் வந்து சாப்பிட்ட ஒரு உணவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தானியங்கள்ல வந்து அந்த நேரத்துல அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் கஷ்டப்பட்டு அரைச்சி அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த மண் வாசனையோடு சேர்த்து அந்த மண் பாசனையில சமைக்கக்கூடிய, இப்ப எல்லாமே பிளாஸ்டிக் சம்திங் மன்னிக்கும் பிளாஸ்டிக் இல்ல, இப்ப எல்லாமே நம்ம சமைக்கக்கூடிய இதெல்லாம் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டு ஏராளமான விஷயங்கள் வந்துட்டு, ஆனா அந்த நேரத்துல வந்து அந்த மண் வாசனையில சமைக்கும் போது அதனுடைய அந்த ருசி வந்து தனித்துவமா இருக்குமா? அது எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, உணவே மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இப்ப உணவு மருந்து இல்ல,
1: அந்த காலத்துல வந்துட்டு உயிர் வாழ்றதுக்கு தான் சாப்பிட்டாங்க, இப்ப சாப்பிடறதுக்காக தான் உயிர் வாழ்றாங்க.
0: சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஒரு சில விஷயங்கள் செய்வோம், இந்த நெய்தல் குறிஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதற்கு இணங்க வந்து அங்க இப்போ எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இலக்கியம் போற்றும் விஷயங்களா சொல்லியிருந்தாங்க. நெய்தல் நிலத்து மீன் குழம்பும் குறிஞ்சி நிலத்து தேனும் தினைமாவும் உடலுக்கு வந்து ரொம்ப வலுவூட்டக்கூடிய சக்தியானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த நெய்தல், இந்த குறிஞ்சி, இந்த முல்லை இதெல்லாம் எதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அதே கேள்விக்குறியா இருக்கு.
1: வீட்டு தோட்டங்கள்ல இருக்கிற அந்த காய்கறிகள் இல்லையா, அந்த அதாவது கிருமி நாசினிகள் பயன்படுத்தாத இயற்கையில் விளையக்கூடிய அந்த காய்கறிகள்ல நாங்க பறிச்சு, அதே போல ஏற்கனவே அந்த டிலிப்ஷன் சொன்ன மாதிரி அந்த வயல்வெளியில அந்த கெமிக்கலே பயன்படுத்தாத அந்த விதைத்த அந்த விதைகள்ல வந்த அந்த தானியங்களை நாங்க சமைச்சு சாப்பிடும் போது 80 வயசுக்கு மேல அந்த காலத்துல எல்லாம் உயிர் வாழ்ந்தாங்க இல்லையா. இப்போ 25 வயசு வந்தாலே சுகர் வருகிறது, என்னென்ன நோயெல்லாம் காண முடியாத கேள்விப்படாத நோயெல்லாம் இப்ப இதெல்லாம் வந்துருது இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கு உணவு பழக்கங்களுடைய. ஓகே, நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் இன்று இதுதான் தலைப்பு, அந்த காலத்து உணவு பழக்க வழக்கத்துக்கும் இந்த காலத்தில் இருக்கின்ற உணவு பழக்க வழக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? சோ நீங்க சொல்லுங்க, அழைப்பை படுத்துங்க.
0: 0712-7500
1: உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை பேஸ்புக் இணைந்து கொள்ளலாம். இது நீங்க சொல்லுங்க, நேர்களின் கருத்து மேடை.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
0: கருத்து மேடை
2: 102.6 102.8 வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் காலை 8:20 ஆகி கொண்டிருக்கிறது.
3: தொடர்ச்சியாக நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியோட இன்றைய தலைப்பாக காணப்படுகின்றது, அந்த காலத்தில் உள்ள உணவு பழக்க வழக்கத்திற்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய உனக்கு உணவு பழக்க வழக்கத்திற்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா.
2: இவங்க கூட பேசுறதுக்கு ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்
4: சார்.
3: அன்பான வணக்கம். சாந்தி கோவிந்தராஜ் சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்து என்னம்மா?
4: ஆமா, அந்த காலத்து சமையல் மிகவும் சொல்ல போனால் அம்மா பாட்டிமாரு சமைக்கிற சமையல், அடுத்தது சாப்பிடும் போது அந்த ஒன்று கூடான சமையல், மண் சட்டியிலே சமைக்கிற ஆரோக்கியமான உணவு, அன்பும் கலந்து பரிமாறப்பட்டது, ஒன்றாக இருந்து சாப்பிடும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இப்போ இருந்தார்கள், இப்போது சொல்ல போனா தனித்தனி நபர் சாப்பிடுகின்றார், அதனால ஒன்றாக இருக்க மாட்டார்கள். கஷ்டப்பட்டு அம்மா சமைத்தா கூட கடையிலே வா சாப்பிடுறோம் என்று கடையிலே சாப்பிடுவார்கள். அடுத்தது மேல்நாட்டு சமையலை பார்த்து சமைக்கின்றார்கள், அதனால செலவுகளும் அதிகமாகி சாப்பாடுகளும் இப்படி ஆரோக்கியமற்றதாக போகின்றது. இதனால ஆரோக்கியமான உணவு வேணும் என்று சொன்ன அந்த கால உணவை சமைத்தால் மண் இப்பவும் சமைக்கலாம், மண் சட்டியில விறகடுப்புல சமைக்கலாம், ஆனா இந்த வேலைப்பழு காரணமாக அடுத்தது இப்படியான கடையிலே வாங்குவோம், எல்லாம் சுலபம் என்ற ஒரு சோம்பறித்தனம் காரணமாகவும் ஆரோக்கியம்
2: கெடுகின்றது. ரொம்ப சந்தோஷம். சரி, அது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, உங்களுடைய பேசி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் இருவருக்கும்.
3: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் மருதமுனை கலீல்.
3: கலீல், உங்களுடைய கருத்து என்ன? கலீல்
5: நலமாக இருக்கின்றீர்களா?
3: கருத்து என்ன?
5: அதாவது அன்று உள்ள சாப்பாட்டு முறைகளுக்கும் இன்றுள்ள முறைகளுக்கும் இடையில பாரிய வித்தியாசம் இருக்கிறது.
3: என்ன வித்தியாசம்?
5: அந்த நேரத்திலே எல்லாம் அழகான முறையில இயற்கை என்று சொல்லலாம், இயற்கையான உணவுகள், இயற்கையான சமையல் முறைகள் இருந்தன. மண் சட்டிகளிலே சமைத்தார்கள், அம்மியில அரைத்து மசாலா தயாரித்தார்கள் குழம்பு வைப்பதற்காக. இவ்வாறு அதே மாதிரி அரிசை இழக வைத்து உடலிலே போட்டு இடித்து மாவாக்கினார்கள். உடல் உழைப்பும் கூட இருந்தது, இயற்கையான சாப்பாடுகள் இருந்தது. உதாரணமாக பயறு, குரக்கன், அதே மாதிரி சோளன் போன்ற தானியங்கள் கூட அடிக்கடி எல்லா இடங்களிலும் பழக்கமாக இருந்தது. காலை உணவுக்கு கூட அந்த தானியங்களை பயன்படுத்துவார்கள். அதே போல பழஞ்சோறு சின்னுகின்ற சாப்பிடுகின்ற பழக்கம் இருந்தது. அந்த நேரத்திலே இரவையில பழஞ்சோறு மிஞ்சினால் அதை தண்ணீர் ஊற்றி வைத்து காலையிலே அழகான முறையிலே கரைத்து உண்டு சாப்பிடுகின்ற பொழுது அது வயிற்றுக்கு ஒரு குளிர்மையா இருந்தது. இப்பொழுதெல்லாம் துரித உணவுகளிலே பழக்கப்பட்டு தொற்றா நோய்கள் கூட அநேகமாக ஏற்படுவதற்கு இவை காரணங்களாக அமைகின்றன என்று பாருங்கள். அநேகமாக.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அது அவருடைய கருத்தாக இருந்தது. சரி, இன்னும் ஒருத்தர் கூட பேசி பார்க்கலாம். அந்த காலத்தில் இருக்கின்ற உணவு பழக்க வழக்கத்துக்கும் இந்த காலத்தில் இருக்கிற உணவு பழக்க வழக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? சரி, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் அம்மா, உங்களுடைய கருத்து என்னமா?
6: நலமா இருக்கீங்களா?
3: நலமா, நலமா.
6: என்னுடைய கருத்து, அப்ப உள்ள சின்ன காலத்துல மண்மூட்டியில பாட்டி மாருங்க அம்மா மாருங்க மண்மூட்டியில சமைப்பாங்க. தோட்டத்து மரக்கறி கீரை வகைகள் எல்லாம் நல்ல வாய்க்கு ருசியாவே இருக்கும். அப்ப அந்த கறி முடிஞ்சவொன்னு சட்டியில போட்டு கிளச்சி எங்க பாட்டி கொடுப்பாங்க. அப்ப அது ஒரு ருசியா இருக்கு. ஆட்டுக்கல்ல மாவு அரைக்கிறது இடிச்சு எல்லாம் செய்வாங்க. இப்ப எல்லாம் செயற்கை, டக்குனு கடையில வாங்குறாங்க, இப்படிக்கு மாவை வாங்குறாங்க, அது செய்யறாங்க. மாட்டுப்பாலே கிடையாது, எல்லாம் மாவுகளும் அந்த கண்ட மாவெல்லாம் குடிக்கிறது.
3: பாட்டிமார் அம்மா இதை பண்ணாங்க, சொன்னாங்க, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ எங்க கிட்ட பேசின சில பேருடைய ஏஜ் வந்து மேபி 60 இல்லைன்னா 55 அந்த மாதிரி இருக்கணும் எங்களுக்கு. சரியா? அப்ப அவங்க வந்து அந்த கேட்டகரியில இருந்திருப்பாங்க, எங்களுடைய அம்மாக்கள் அப்பா அந்த நேரத்துல இது மாதிரி இயற்கை இந்த இயற்கையிலான உணவுகளை சாப்பிடக்கூடிய கேட்டகரியில இருந்திருப்பாங்க. ஆனா அதே விஷயத்த இப்ப அவங்க செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டா, இல்ல எல்லாமே நாங்களும் கஷ்டப்படாம செய்யலாமே அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலகுவாக செய்ய பார்ப்பாங்களே ஒழிய சொல்ற யாருமே இந்த விஷயத்த கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான்.
2: சரி ஓகே, தொடர்ந்து பேசலாம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு அந்த காலத்து உணவு பழக்க வழக்கத்துக்கும் இந்த காலத்தில் இருக்கின்ற உணவு பழக்க வழக்கத்துக்கும் என்ன வித்தியாசம், இதுதான் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி. நாங்க இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள தலைப்பாக இருக்கிறது, தொடர்ந்து பேசலாம். நீங்க சொல்லுங்க நேர்களின் கருத்து மேடை.

லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: 102.6 102.8 வித்தியாசமான ஒரு சுவை இருக்கும். இப்போ கடையில கிடைக்கிறத வாங்கி சாப்பிடுவோம், ஏன்னா அது பழுதடையாம கெட்டு போகாம பூச்சிகளில இருந்து தாக்கத்தில இருந்து அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஒரு விதமான ஒரு பதார்த்தத்தை கலப்பாங்க இல்லையா.
3: நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு விடயம் நினைவில் வந்தது. என்ன விடயம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய மண், நாங்க வந்து இந்த தானியங்களை விளைவிக்கக்கூடிய மண் வந்து அதற்கு பதப்பட்டு இருந்தது. அதாவது எந்த விதமான ரசாயன பொருளும் இல்லாம இயற்கை உரங்களை பயன்படுத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க.
2: அந்த மண்ணை நாங்க தோண்டும் போது நிறைய மண்புழுக்கள் வரும்
3: கட்டாயமாக.
2: ஆனா இப்ப அது இருக்காங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு.
3: ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல இந்த மண் வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய ரசாயன பொருட்களுக்காக, ரசாயன இந்த யூரியா மற்றும் இருக்கக்கூடிய இந்த ரசாயன உபயோக பொருட்களுக்காக மண் வந்து பழக்கப்படுத்தி விட்டது. சோ இந்த மாதிரி விஷயங்களால எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் வந்து சற்று வந்து மாற்றம் அடைந்துள்ளது. அது மட்டும் இல்லாம இதனூடாக பல்வேறு நோய்கள் தற்போதைய காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல வந்து இந்த உணவு சாப்பிட்டா சில நோய்கள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்றும் கூட எங்களுக்கு வந்து சில நோய்கள் ஏற்படுமாக இருந்தால் அந்த விஷயத்தை அந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய அந்த உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் சொன்னா, அந்த காலத்தோடு ஒப்பிடக்கூடிய சில உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கும்.
2: பாஸ்டா சாப்பிட்டா பாஸ்டா வைத்தியசாலைக்கு போக வேண்டிய இதுதான். இப்ப இருக்கிற காலகட்டம் அதுதான் இருக்கு. ஓகே, இப்ப கூட பேசுறதுக்கு யாரு வந்திருக்காங்க சொல்லி பாக்கலாம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுங்க.
2: சொல்லுங்க இமானுவேல், நீங்க அந்த காலத்துல நிறைய சாப்பிட்டு இருப்பீங்க.
4: ஆமா, அப்ப அந்த காலத்துல சொன்னா நம்ம எல்லாம் விரோட புள்ள சமைப்போம், மண் சட்டில சமைப்போம், கொச்சிக்காய அம்மியில வச்சு அரைப்போம். அது பிறகு நம்ம அந்த சோறெல்லாம் கட்டிட்டு போயிட்டு லங் சீட் இல்ல பாக்கு மட்டையில கட்டி அந்த வேலை செய்யும்போது அந்த தொழிலாளி அந்த மரத்துலதான் கோத்து வைப்பாரு. அந்த காலத்துல மிளச்சட்டு அரிசி இருக்கும், செகப்பு அரிசி இருக்கும், அதை சாப்பிடவும் கெட்டு போவாது.
3: வருது
4: தோசையில செய்யறதுன்னா நம்ம இப்ப ஆட்டுக்கால கையில ஆக்கி அது பிறகு தோசை போடுவோம். 8 நெய் தோசை கூட நான் சாப்பிட்டுருக்கேன் அந்த காலத்துல. அவ்வளவு ஒரு ருசி. சாம்பார் வச்சா, இங்க சாம்பார் வச்சா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வாசம் வரும். இப்ப இல்ல, வாசம் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாம் கிரைண்டர் அதுக்கு இதை போட்டு ஆக்கி அந்த இதுகள் இல்லாம போச்சு. அப்ப அந்த உரல்ல வந்து நாங்க அந்த மைய கிழங்கு புடுங்கினா அந்த மைய கிழங்கு வந்து அந்த கொலையை நல்லா இடிச்சு நல்ல சோறு சாப்பிடுவோம். அந்த காலத்துல கங்கு கீரை அந்த பொன்னாங்கனி அதெல்லாம் இல்ல. அது அந்த காலத்துல வந்து அவங்க அவங்க அந்த தோட்டத்துல விளையிற பொன்னாங்கனி தான் நாங்க சாப்பிடுவோம். மைய கிழங்கு அதே மாதிரிதான். இப்ப எல்லாம் அந்த கொய்யாக்காய்லாம் பாருங்க, எல்லாம் மருந்து அடிச்சு இருக்கு. அந்த நேரம் காட்டுலதான் கொய்யாக்காய் இருக்கும். அப்ப அந்த கொய்யாக்காய் போடுறதுக்கு ஆளு இல்ல. ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தா இல்ல. இப்ப அந்த காலத்துல குரங்கு வந்து நாங்க காட்டுக்கு பாக்க போவோம். இப்ப குரங்கு வீட்டுக்கு வருது.
2: சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் பேசி இருந்தாரு. இன்னும் ஒருத்தர் கூட பேசி பாக்கலாம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்,
3: யார் பேசுறீங்க?
5: புஷ்பராஜ் கதைக்கிறேன்.
3: புஷ்பராஜ், உங்களுடைய கருத்து என்ன? புஷ்பராஜ்,
5: என்ன கருத்து? முதல்ல அவர் சொன்ன மாதிரி கேட்டான், அந்த காலத்துல வந்து ஆட்டுக்கல்லையோ அம்மிக்கல்லையோ அரைச்சு சாப்பிடுற சாப்பாடு தான் உண்மையிலேயே சரி. ஆனா இந்த காலத்துல அது இல்ல. என்ன கேட்டா இப்ப இருக்க காலத்துக்கு எல்லாமே லேசாவே செய்யப்பாக்குறாங்க. ஆனா அந்த காலத்து சாப்பாடு இப்ப இருக்கு, இல்லன்னு இல்ல. ஒரு சில கடைகள்ல இருக்குது, வீட்டுல ஊர்களுக்கு போனா அப்படி இருக்கு. இப்ப நாங்களும் மரபு கிழங்கு கீரை அதெல்லாம் இருக்கு, இல்லாம இல்ல.
2: சரி, அது அவருடைய கருத்தாக இருந்தது. அந்த காலத்தில் உணவு பழக்க வழக்கத்துக்கும் இந்த காலத்தில் இருக்கிற உணவு பழக்க வழக்கத்துக்கும் என்ன வித்தியாசம், இதுதான் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில். நாங்க இப்போ இன்னும் ஒருத்தர் கூட பேசி பார்க்கலாம்.
3: ஹலோ, வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க? பத்மா. உங்களுடைய கருத்து என்ன பத்மா? கட்டாயம் போகலாம், வைத்தியசாலை கட்டாயம் போகலாம்.
2: நீங்க சொல்லுங்க நேர்களினுடைய கருத்து மேடை.
7: அட்ரஸ் இல்லாம அட்வைஸ் பண்ணுவோம் சங்கம் கட்டின பார்ட்டி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: அனுசரணை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பிக்க ஆரம்பிக்கின்றார்
3: பாடகர் கிருஷ்ணராஜ்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிறிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனடி தானே சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், பதுளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இவ்வாறு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென் மாகாணத்திலும் களுத்துறை மற்றும் கொழும்பு மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஏமன் கடல் எல்லைக்கு அப்பால் பயணித்துக் கொண்டிருந்த எரிபொருள் கப்பல் ஒன்றை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கானா துறைமுகத்திற்கு அருகிலுள்ள ஏடன் வளைகுடா பகுதியில் வைத்து இக்கப்பல் கடற்கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. MD யுரேகா எனும் பெயருடைய கப்பலை இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளதாகவும், அது தற்போது சோமாலியாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் ஏமன் கடலோர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த 10 நாட்களுக்குள் கடத்தப்பட்ட 2வது எரிபொருள் கப்பல் இதுவென சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. எமது அடுத்த மணித்தியால செய்தியை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனடி தானே சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: நிமிர்ந்த நடை.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை
2: 102.6 102.8 வசந்தத்தில் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். இரண்டாவது மணித்தியாலத்தில் நேரம் காலை 9:11 கொண்டிருக்கிறது. இந்த காலத்து உணவு பழக்க வழக்கத்துக்கும் அந்த காலத்தில் இருக்கின்ற உணவு பழக்க வழக்கத்துக்கும் என்ன வித்தியாசம், இதுதான் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி. நாங்க இன்று உங்களோடு பகிர்ந்த தலைப்பாக இருந்தது
3: தொடர்ச்சியாக நீங்கள் வலிப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்கவணி தொலைபேசி இருக்கும் 0175 0001 0175 0001 தொலைபேசி அழைப்பினாக நீங்கள் வலிப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது எங்களுடைய பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவு உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள அழைப்பினுடாக சொந்தம்.
2: ஹலோ வணக்கம்
3: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
4: இயற்கையான உணவை சாப்பிட்டார்கள், நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தார்கள். இன்றைய சாப்பாடு எல்லாரும் கெமிக்கலாக இருக்கின்றது.
2: சரி, ஓகே, ரொம்ப நன்றி. சரி, அதே போல இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: இருவர் சோமாரிக்கா சார்.
3: நலம் ஐயா, யார் பேசுறீங்க ஐயா?
5: மஸ்கிலியர் தமிழ் கொண்டல் வீதி
2: ராஜேந்திரன். உங்களுடைய
5: நீங்க சொல்லுங்க நினைச்சல எப்படி வந்துருவேன், எப்படி பேசணும்ல.
3: நன்றி ஐயா. உங்களுடைய கருத்து என்ன ஐயா?
5: கருத்து கேட்டாங்க, அதாவது இப்ப நவீன காலம், அந்த காலத்துல எங்களை அம்மா மார்கள் ஒரு கறிகள் வச்சா இதே எப்ப வைப்பாங்கன்னு காத்துக்கிட்டு. இப்ப அப்படி இல்லை, இப்ப ஐயோ இதோட போக சாப்பிட்டதே போதுங்க அப்படின்னு. காரணம் கேட்டா அந்த காலத்துல பாருங்க, ஒரு கோழி அரிசிகளும் பச்சை நேரத்துல பாருங்க, இந்த மல்லிய நல்ல வறுத்து அரைப்பாங்க, சீரகத்தையும் வறுத்து அரைப்பாங்க, எல்லாம் வச்சு எல்லாம் அம்மியில வச்சு, மிளகாயும் எல்லாம் வச்சு அம்மியில அரைச்சி உருண்டையா எடுத்து அதுல பொட்டுக்கடலையே அரைப்பாங்க. பொட்டுக்கடலை எல்லாம் அரைச்சி எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு

0: கோழிக்கறியை வைக்கிற நேரத்துல அந்த கோழிய அந்த கறியை சாப்பிடுறத விட ரசத்தை குடிக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே
1: போல இனம் ஒருத்தர் கூட பேசலாம். ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: எனக்கு முன்னுக்கு பேசினோட அர்த்தம் தான் சரியான அர்த்தம். அவங்க சொன்னதான் சரி. ஏன்னா எல்லாமே முந்தி சமையல்னா கை கைகுழந்த சமையல், இப்ப எல்லாமே இயந்திர சமையல். அதனால சாப்பாடுங்கள கொஞ்சம் வித்தியாசம்
1: அதுதான்
3: சொல்லுவோம். கருத்து
1: நன்றி நன்றி. சரி, அதாவது நாக்கு ருசியா ருசியா வேணும் அப்படின்னு சொன்னா இந்த காலத்து சாப்பாடு நாக்கு ருசி, ஆனா வயிற்றுக்கு தான் வேதனது.
2: நான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரீசெண்டா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல வந்து அதுக்கு முன்னுக்கு நான் சாப்பிட்டு இருக்கேன். சாப்பிட்டப்போ அங்க வந்து எப்படின்னு சொன்னா அந்த கொத்து ரைஸ் எல்லாம் அடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கையாலவே அவங்க வந்து எல்லாமே தேவையான எல்லாமே எடுத்து கையாலே போட்டு அவங்க கையாலே அடிப்பாங்க. ஆனா இப்போ அதே ஹோட்டல்ல நான் அன்றைக்கு போயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தா அந்த கொத்து ரைஸ் எல்லாம் செய்யறதுக்கு அங்க ஒரு மெஷின் வச்சிருக்காங்க. சரி, அந்த மெஷின் வந்து அப்படியே ரவுண்ட சுத்திட்டே இருக்கு, அதுல வந்து சுழற்சிமுறையில சுத்திட்டே இருக்கு. தேவையான இதெல்லாம் போடுறாங்க, கெமிக்கல் எல்லாமே போட்டு கையில வந்து அப்படியே ஃப்ரெஷ் அந்த மெஷினில் நம்ம கிட்ட வந்து ஃபுட்டை கொடுக்குற மாதிரி ஒரு கேட்டகரி வந்தாச்சு. ஸோ இதெல்லாமே வந்து நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா ஓகே, இது வந்து எங்களுடைய வேலையை வந்து இலகுவாக்குறதுக்கு நல்ல விஷயம். ஆனாலும் கூட இலகுவாக நாங்க வந்து விரைவில் வந்து இந்த வைத்தியசாலையை நாட வேண்டிய தேவைகளுக்கு அதிகமாகவே இருக்கு.
1: அதிகரிக்கிறது நோய்கள், புது புது நோய்கள் அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்போ சொல்லக்கூடிய மாதிரி கேன்சர் எங்கிருந்துதான் வருகிறது தெரியல, ஆனா எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தடுமாறுகின்ற போது வித்தியாசமாக போகிறது, விதவிதமான நோய்கள் வருகிறது. அது மட்டுமல்ல, இப்போ ஏஐ பயன்படுத்தி உணவுகள் சமைக்கிறது, ரோபோ இப்படி எல்லாம் வருகிறது. அண்மையில கூட நாங்க செய்தி கேள்விப்பட்டிருந்தோம், இந்தியாவில பிரியாணி சாப்பிட்டு அதுக்கு பிறகு தர்பூசணி சாப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு தேடி ஆராய்ந்த போதுதான் விளங்கியது அந்த தர்பூசணில அதிக கெமிக்கல் கலக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு மருந்து இது பண்ணுவாங்கல்ல, சோ அதனாலதான் இது நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருந்தது. எனவே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. இப்படியான உணவுகள் எல்லாம் துரிதமாக பழுக்க வைக்கிறதுக்கு, சந்தைக்கு கொண்டு செல்வதற்கெல்லாம் இப்படியான மருந்துகளை பயன்படுத்துறாங்க.
2: விற்பனை நோக்கம் கருதி செய்யப்படக்கூடிய செயற்பாடுகள், எங்களுடைய உயிர்களை கட்டாயமாக அளிக்கக்கூடிய செயற்பாடுகள்.
1: தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கலாம். நேர்களின் கருத்து மேடை.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை
2: காற்றலை வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காத்திரமான ஒரு தலைப்போடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலத்தில் உள்ள இந்த உணவு பழக்க வழக்கத்திற்கும் தற்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உள்ள உணவு பழக்க வழக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு நீங்க எல்லாமான நேயர் சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில்
3: ஹலோ வணக்கம்.
4: ஹலோ அன்புக்கினி அறிவிப்பாளருக்கு வணக்கம். நான் மருதமணி அப்துல் நாசர்.
2: வணக்கம் அப்துல் நாசர்,
3: சொல்லுங்க உங்களுடைய கருத்தை.
4: அதாவது நான் அறிந்த காலம் வரை அந்த நாள் சமையல் எப்படி என்றால், மூன்று கல்லிலே களிச்சட்டி வைத்து விறகில் வேக வைத்து சமைப்பார்கள், பருப்பு தாளித்து கறி சமைப்பார்கள், பக்கத்து வீட்டுக்காரி கோப்பையுடன் வந்து நிற்பார், எனக்கும் கொஞ்சம் கறி வாங்கண்டு. இப்ப சமைக்கிறார்கள், சமைத்த இடமே செய்கிறதில்லை, எந்த அடையாளமும் தெரியாது, சாப்பிட்டார்களா என்னவென்றும் தெரியாது. அப்படி இருக்கிறது இந்த காலம்.
3: சரி, ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சரி, அதே
2: போல எப்படி சொல்லுங்க, அந்த காலத்துல சமைச்சாங்க, இவங்க வீட்டுல சமைச்சாங்க அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுல கேட்பாங்க, ஆனா இப்ப இவங்க வீட்டுல சமைச்சாங்க அப்படின்னு சொன்னா இவரை கேட்க மாட்டாங்க, அவ்வளவு அருமையா சமைக்கிறாங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடைமுறையில நாங்க வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப சற்று யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னு சொல்ல, அந்த காலத்தில் உள்ள அந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலப்பகுதி என்ன காலம் அப்படின்னு சொன்ன ஜியா, எங்களுடைய இந்த தொழில்நுட்ப மாற்றம் நிகழாத ஒரு காலப்பகுதி,
3: குறைந்த காலம் இல்லாத காலம், அறிமுகம் இல்லாத காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எல்லாருமே வந்துட்டு இந்த என்ன சொல்ற, இப்ப இருக்கிற ரொம்ப ஃபாஸ்டான வேகத்துல யாருமே பயணிக்கல, அவங்க சாப்பிட்டு கஞ்சி, அது என்ன சொல்ற, ஆரோக்கியமான கஞ்சிகள் அப்போது கிடைத்திருக்கு இல்லையா, ஆரோக்கியமான கஞ்சிகள் இன்னும் எங்களுடைய ஆரோக்கியத்தை ஏற்படுத்திருந்து, பசி என்று வந்தாலே அந்த கஞ்சை குடிச்சாலே ஒரு நாள் முழுக்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை குடிச்சிட்டு வயல் வேலைக்கு தான் செல்வாங்க. அப்போ அவங்களுக்கு நேரம் இருந்தது, அதனால தாமதமாகவும் பொறுமையாகவும் சமைச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல, துரிதமாக வேலைக்கு போகணும், அடுத்தடுத்து வேலைகள் இருக்கிறது, பிங்கர் பிரிண்ட் வைக்கணும், சிக்னேச்சர் வைக்கணும், இப்படிங்கறதுனால எவ்வளவு வேகமாக இந்த சமையலை சுருக்கி கொள்ள முடியும், எவ்வளவு வேகமாக சமைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கறதுதான் பாக்குறாங்க எல்லாரும்.
2: எங்களுடைய உலகம் இப்ப வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க சொல்றது போலவே உலகம் வேகமாக இயங்குது என்பதை தாண்டி, அந்த வேகம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பாக்கணும். என்னன்னா, நீங்க ஆபீஸ் போகக்கூடிய விஷயம் சொல்றீங்க இல்லையா, 8:30 நாங்க ஆபீஸ்ல நிக்கணும் அப்படின்னு சொன்னா 8 மணிக்கு நாங்க வீட்டுல இருந்து புறப்படக்கூடாது, நாங்க வந்து 7:30 புறப்பட்டு நாங்க வந்து ஆபீஸ்க்கு சரியான ஷார்ப்பான டைம் போகலாம். அது மாதிரி நாங்க வந்து 7:30 அதாவது 7:30, 8:00 அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொன்னா, நாங்க ஏன் ஒரு 6 மணிக்கு எழுமே இந்த உற்சாகமான இந்த எங்களுக்கு உடலுக்கு நல்ல தீங்கு விளைவிக்காத உணவுகளை நாங்க சமைச்சு அந்த உணவுகளை நாங்க ஏன் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போக கூடாது இல்ல,
3: இருக்கும் ஆனா விலை கூடவாக இருக்கும். ஆனாலும் விலை கூட வாங்கி கொடுத்து நாங்க சமைச்சு சாப்பிட்டாலும் அது இன்னும் எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் அதிகரிக்குமே தவிர, இந்த விலை குறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை வாங்கி சாப்பிடும் போது எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு செலவாகுது. இந்த நீங்க சொன்ன மாதிரி வைத்தியத்துக்கே மிகப்பெரிய ஒரு செலவாகுது. பொதுவாக சொல்லுவாங்க, இந்த கடைக்கு போகும்போது நிறைய காய்கறிகள் கிடைக்கும், நாங்க என்ன பண்ணுவோம், இந்த காய்கறி ரொம்ப அழகாக இருக்கிறதா, பாக்குறதுக்கு கவர்ச்சியாகவும் அழகா இருந்தா அதை நாங்க வாங்கிக் கொள்வோம். ஆனா உண்மையிலே அந்த காய்கறிகளை வாங்கும் போது அந்த காய்கறிகள் வந்துட்டு பாக்குறதுக்கு அழகில்லாம இருக்கும், சில அந்த பூச்சிகள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு காய்கறிகளை நாங்க வாங்கி சமைக்கும் போது அந்த காய்கறியில தான் ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
2: கட்டாயமாக நாங்க வந்து கத்திரிக்காவெல்லாம் பார்த்து வாங்கும் பொழுது இந்த கத்திரிக்காக்குள்ள வந்து பூச்சி இருந்தா நாங்க வந்து வாங்க மாட்டோம். ஆனா உண்மையான விஷயம், தொழில்நுட்பம் உண்மையான விஷயம், மருத்துவ ரீதியில நிரூபிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கத்திரிக்காவில பூச்சி இருந்தா அந்த கத்திரிக்காய் வந்து நல்ல கத்திரிக்காவாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பகுத்தாய்ந்து நாங்க வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க வந்து இன்னும் ஒரு நீண்ட காலத்துக்கு உயிர் வாழலாம்.
3: ஆமா, அதாவது அந்த காலத்து உணவு அப்படிங்கிறது இளையராஜாவினுடைய இசை மாதிரி, இந்த காலத்து உணவு அப்படிங்கிறது அனிருத்தினுடைய இசை மாதிரி, அப்படித்தான் சொல்லலாம் உதாரணமா. ஓகே, தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க நேர்களின் கருத்து மேடை.

0: FM 102.6, 102.8.
1: Doom Jack! Doom, doom, doom, Jack! Doom Jack! Doom, doom,

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நேர்களினுடைய கருத்து மேடையாக இருக்கிறது. அந்த காலத்தில் இருக்கின்ற உணவு பழக்க வழக்கத்துக்கும் இந்த காலத்தில் இருக்கிற உணவு பழக்க வழக்கத்துக்கும் என்ன வித்தியாசம், இதுதான் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில். இன்னும் நாங்க உங்க கூட பகிர்ந்து கொண்ட தலைப்பாக இருந்தது, நிறைய பேர் இணைந்து அந்த கால உணவு பழக்கத்துக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாங்க, ஆனா சாப்பிட்டுமே இருக்கிறாங்க இல்லையா டிலிவிஷன்.
3: கண்டிப்பாங்க, நிறைய பேர் சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா இந்த ஜெனரேஷன், இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல அந்த காலத்து உணவு பழக்க வழக்கம் அப்படின்னு சொன்னா என்ன சில பேருக்கு தெரியாது. என்ன சாப்பிடுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, சாப்பிடக்கூடிய விஷயங்கள் கூட நாங்களும் பெரும்பாலும் இப்ப பார்த்தோம் அப்படின்னு கொஞ்சம் சாதாரண ஹோட்டலோ இல்ல அப்படின்னு சொன்னா, ராயல் ஹோட்டலோ இல்ல ஃபைவ் ஸ்டாரோ செவன் ஸ்டாரோ இருக்கக்கூடிய எந்த ஸ்டார் இருந்தாலும் சரி, நாங்க அங்க போனோம்னு நாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாறணும்னு சொல்லி நினைச்சு நாங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்பூன் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, அது எங்களுடைய இயல்பான ஒரு விஷயம் இல்ல. அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபுட்ட வந்து நாங்க வந்து சுவைத்து ரசித்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய கையால நாங்க சாப்பிடலாம், சரியா? இன்னும் எதிர்காலத்துல இப்பவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து சமீப காலத்துல ஒரு மீம் ஒன்று பாத்தோன்னா, இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பண்ணி போட்ட மீம் ஒன்று, அதுல வந்து எதிர்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. எங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாமே நாங்க வந்து ஒரு இடத்துல சேமித்து வைத்திருப்போம் இல்லையா. அதுல வந்து ஒருத்தர் வந்து கையால சாப்பிடுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது, ஒரு போட்டோ ஒன்று இருந்தது, பிக் ஒன்று இருந்தது. அப்போ அது பார்த்துட்டு அந்த ஜெனரேஷன் இருக்கக்கூடிய சில ஆக்கள் கேட்கிறாங்க, என்னது அந்த காலத்துல கையால சாப்பிட்டுருக்காங்க, இப்படியா அப்பெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே, அரிசி சோறு கறி எல்லாத்தையும் சேர்த்து அழகான ஒரு ஃபுட் ஒன்று இருக்கு, அந்த பிக் ஒன்று இருக்கு. அந்த பிக்கை பார்த்துட்டு எதிர்காலத்துல இருக்கக்கூடியவங்க கேட்கிறாங்க, இது என்னது, என்னமோ டிஃப்ரெண்டா புதுசா என்னமோ இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க இருந்தவங்க சொல்றாங்க, இதுதான் அந்த காலகட்டத்துல, அதாவது இப்போ நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, இதுவா சாப்பாடு, அப்ப நம்ம இப்ப இருக்கிறது எல்லாமே கெமிக்கலாவோ இல்ல அப்படின்னு
2: நாகரீகமாக இருந்தது. ஆனா எவ்வளவுதான் நாங்க அழகுக்காகவும் அதை பாக்குறதுக்கு ஒரு டேஸ்டா இருக்கு அப்படிங்கறதுக்காகவும், நீங்க சொன்ன மாதிரி நாகரீகத்துக்காகவும் நாங்க வந்துட்டு அதிக விலை கொடுத்து அதிக நோய்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம், ஆரோக்கியம் இல்லாத உணவு பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கோம் இல்லையா.
3: கடமாக எங்களுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் நாங்க வந்து பயன்படுத்தாம, நாங்க வந்து கடைபிடிக்காம இன்னும் சில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய முன்னோர்கள் அந்த நேரத்துல உட்கொண்ட உணவுகள் களியா இருக்கலாம் இல்ல வரகு, மற்றும் எங்களுடைய இந்த கூழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல, பழைய சோறை வந்து பதப்ப நைட்டுக்கு வந்து எடுத்து வச்சு அதை வந்து தண்ணி ஊற்று, அதுல கொச்சிக்காய் இந்த மிளகு அதெல்லாம் போட்டு அந்த அந்த ஃபுட்ட கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றும் சில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வந்து உயர்தரமான அந்த அந்த அதே பயன்படுத்தி அதே டேஸ்டோட பயன்படுத்தி இன்னைக்கு அதை வந்து 10,000 இல்லைன்னா 50,000 விற்பனை செய்யறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நாங்க வந்து பின்பற்றாம அதை இன்னும் ஒருத்தர் வந்து வியாபாரமா செய்யக்கூடிய விஷயம் வந்து ஓகே, அவங்க வியாபாரமா செய்யறாங்க, ஆனா இதெல்லாம் இலகுவான விஷயம். நாங்க வந்து அதை வந்து பயன்படுத்தி நாங்க சாப்பிடுவோம் உட்கொள்வோமாக இருந்தால் ஏராளமான நோய்கள் வந்து எங்களுக்கு வந்து இல்லாமல் போகும்.
2: சரி, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்,
2: யாரு? சொல்லுங்க உங்களுடைய கருத்தை.
4: இந்த என்ன கருத்தா, நம்ம பொட்டை தனியாளர் முன்னே காலத்துல சாப்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசத்தில் உள்ளது. என்ன கருத்து?
2: சரி, ஓகே, நன்றி. சரி, அதே போல இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம்.
3: வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் இது?
5: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம், யார் இது?
5: இது பெரிய நிலானையில இருந்து சத்தாரன் முகமது.
3: சத்தாரன் முகமது, உங்களுடைய கருத்து என்ன முகமது?
5: ஆமாம், இது செயற்கை உலகம், செயற்கை சுவைகுட்டிகளே அதிகம். இயற்கையான உணவு என்பது காலம் கடந்து போய் கொண்டிருக்கும், இருந்தாலும் ஆரோக்கிய உணவுகள் என்பதே கடந்த கால உணவுகள் தான். தற்போது சுவையுட்டியல் போன்று இந்த செயற்கை நுண்ணறிவு யுகத்தில், செயற்கை நுண்ணறிவுக்கான கவர்ச்சியில் சுவையுத்தலமே என்ற இந்த ஒரு யுகமாக காணப்படுகின்றது.
2: சரி, ஓகே, நன்றி. அதே போல இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: தொடர்ந்து மணிந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க நேர்களின் கருத்து மடை.

Streaming in Sri Lanka. Vosum the Vosum FM. FM. 102.6. 102.8. உலகின் நட்சத்திரம் அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு

0: அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நேர்களினுடைய கருத்து மேடையாக இருக்கிறது. அந்த காலத்தில் இருக்கின்ற உணவு பழக்க வழக்கத்துக்கும் இந்த காலத்தில் இருக்கிற உணவு பழக்க வழக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நாங்க உங்களோட பகிர்ந்து கொண்ட தலைப்பாக இருந்தது இல்லையா தீலட்சுமி?
3: அந்த காலகட்டத்தினுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்றதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த உணவு பழக்க வழக்கத்துக்கும் ரொம்ப அதிகமான வேறுபாடுகள் காணப்படுகின்றது. எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தொழில்நுட்ப உலகத்துக்கு உலகத்துல நாங்க வந்து ரொம்ப ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கோம். சோ அதன் காரணமாக எங்களுக்கு வந்து இந்த அந்த காலத்தினுடைய உணவு பழக்க வழக்கங்களை எங்களுக்கு வந்து கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க.
2: வேலைக்கு போகணும், ஏனைய ஒரு கவனிக்கணும்.
3: ஆமா,
2: இந்த கால ரொம்ப வேகமான ஒரு சுழற்சியில இருக்கிற நேரத்துல அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய எல்லா விதமான செயற்பாடுகளை மாற்றணும் அப்படிங்கறத நிறைய பேர் கருத்தாக இருந்தது. ஓகே, அதாவது நாங்களும் நாங்க நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகின்றோம். அதுக்கு முதல்ல அந்த காலத்து உணவு பழக்க வழக்கங்கள், உணவே மருந்து அப்படிங்கறது கம்மிய, அந்த காலத்து உணவு பழக்க வழக்கங்கள்ல இப்ப இருக்கிற காலகட்டத்திலேயே நாங்க நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை மத்த சந்ததிகளுக்கு கடத்த வேண்டும். அந்த உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் நாங்க வந்துட்டு எடுத்துக்கொள்ளும் போது எங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் அதிகரிக்கும் இல்லையா?
3: கடமாக இந்த ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெடிங் முடிச்சவங்க யாருமே சமைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வும் இருக்கு. அது வந்து இயல்பான ஒரு விஷயம், யாருமே சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய ஆன்லைன் ஆப்ஸ் மூலமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவாங்க. ஆனா அதையும் தவிர்த்து நீங்க வந்து உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட இல்லைன்னா உங்களுடைய பாட்டி தாத்தா இருப்பாங்களா வந்து அவங்க கிட்ட கேட்டு நீங்க இந்த மாதிரி உற்சாகமான ஊட்டச்சத்தான உணவுகள்லாம் நீங்க வந்து சமைச்சு பழகினீங்க அப்படின்னு சொன்னா, எதிர்கால சந்ததியினருக்கு நீங்க வந்து அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
2: ரெண்டுமே தேவைதான். எங்களுடைய இப்ப இருக்கிற காலகட்டத்தை பாக்குற போது, எல்லாவற்றையும் வைத்து பாக்குற போது இரண்டுமே தேவை. ஆனா அளவாக இருக்கணும். வாரம் ஆறு நாள் உணவே மருந்தாக இருக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள்ல கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிட்சா பர்கர் அப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. ஆனா வாரம் எல்லாமே அளவா இருக்கணும். ஆறு நாள் உணவே மருந்து, அந்த ஒரு நாள் இந்த காலத்துக்கு நாங்க பயன்படுத்தலாம் இல்லையா?
3: சரி, ஓகே, ஏதாவது செஞ்சீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனாலும் கூட இந்த மாதிரி உணவு வந்து மருந்தா எடுத்துக்காம, மருந்தை வந்து சாரி மருந்த வந்து உணவா இருக்காம உணவு நீங்க மருந்தா எடுத்தீங்கன்னா ஓகே. ஏன்னா நானும் குழம்பிட்டேன்
2: பாத்தீங்களா, அதாவது இப்படியான வேகமான அந்த உணவுகளை தயாரிச்சு சாப்பிடும் போது நாங்க ஆரோக்கியம் இல்லாம போயிரும். அதுக்கு பிறகு நாங்க வந்து மருந்தத்தான் எடுத்துக்கொள்ளுவோம், அப்ப உணவு எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதைத்தான் நாங்க உணவை நாங்க மருந்தா எடுத்துக்கொள்ளணும், மருந்து எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கறதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே நல்லதை சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, ஆரோக்கியமானவற்றை சாப்பிட்டு ஆயுளை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம தியேட்டர் நிகழ்ச்சியோடு கிடைந்து இருக்கலாம். இன்ற நாளில் முடிந்திருந்து எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க.
3: As I know, I am Ajay Lukshan. Love you guys.
2: நான் ஜி ஆர் தொடர்ந்து வசந்தத்தோடு கிடந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளை அதிகரித்ததை தொடர்ந்து லங்கா IOC நிறுவனமும் தனது எரிபொருள் விலைகளை அதிகரித்துள்ளது. இதன்படி லங்கா ஒட்டோ டீசல் மற்றும் 92 ரக பெட்ரோல் ஆகியவற்றின் விலைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய லங்கா ஓட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 392 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 410 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானுடனான போர் நடவடிக்கைகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க சட்டப்படி ஒரு ஜனாதிபதி ராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்த 60 நாட்களுக்குள் காங்கிரசின் அனுமதியை பெற வேண்டும், இல்லையெனில் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் காங்கிரஸ் தலைவர்களுக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் கடந்த ஏப்ரல் 7ஆம் திகதி முதல் அமெரிக்க படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே துப்பாக்கி சூடு பரிமாற்றங்கள் எதுவும் நடைபெறவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அடிப்படையில் கடந்த பிப்ரவரி 28ஆம் திகதி ஆரம்பமான போர் நடவடிக்கைகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதால் சட்ட ரீதியான அனுமதியை பெறுவதற்கான காலக்கெடு தமக்கு அவசியமில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மன்த்தியால செய்தியை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மன்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: நிமிர்ந்த நடை.

பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு.

நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

0: என்னடா வாழ்க்கை வாழ்ந்து மேலில் நாளைக்கிட்ட நீ சொல்லிக் கொண்டிருப்பாய், டெய்லி இப்படித்தான் சொல்லுவாய், கடைசியில் அழுவாய். பில்லாவோட கிட்டத்தட்ட 30-40 வருஷம் கூட்டாளி தான். வளமையான பேச்சகுலே வந்துருவான், இன்னும் காணும். கதிர்காமம் போகணும் சென்னாய், மேமலை போகணும் சென்னான், சபரிமலை போகணும் சென்னா, கிட்டத்தட்ட எங்க பேத்திக்காண்டி தெரியல, எங்க போனாலும் பரவ வந்து அமைக்கி ஒரு கேம் உண்டு அமைக்கணும் அபிலாசன். இல்லன்னு சென்னா நீ ரோட்ல தான் வருவாய்.
1: கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாம எப்படி ஒரு தத்துவமான அஜுமையான பாடு. இன்னைக்கு மூணுக்கும் தானே மனுஷன் முக்கி கொண்டிருக்கிறான் என்ன? கல்வி செல்வம் வீரம், இந்த மூணும் இல்லாம மனுஷன் வாழ முடியுமா? கேள்வி நிறைய தான் இருக்கு.
0: அனுபவிக்கிறத
1: மற்றவன் பாக்குறான், அத தத்துவம் ஆக்கி கொள்றான். அவ்வளவுதான்.
0: எனக்கு அப்படி ஒரு நல்லது நடக்குதே இல்லையே?
1: ஏதாவது சீதாத்தனை நடக்கும்.
0: என்ன
1: நீ செய்ய வேணும், அத தத்துவம் மாத்த வேணும்டா. நாம எதுவும் செய்தா தானே தத்துவமா மாறும்.
0: நான் செய்யறதெல்லாம் தப்பா போகுது பிள்ளை. நானே அது
1: நீ தப்பா நினைக்கிற, அதுவும் பல தடவை தப்பு செய்யறவன் தானேடாப்பா, அடுத்தது சாதனைப்படுத்தலாம்.
0: கூட்டாளி மாதிரி ஹெல்ப் பண்றபடி நீ என்ன நினைக்கிறீங்க?
1: நல்ல விஷயம் தான், நல்ல கூட்டாளி மாதிரி அமைய வேணும், நல்ல ஹெல்ப்புகள் கிடைக்க வேணும், நல்ல விஷயங்கள் நடக்குதுதான் நாட்டுல.
0: எனக்கு அப்படி அமைய மாட்டேங்குது. நல்ல
1: கூட்டாளி சரியில்லை, உண்ட கூட்டாளித்தனும் சரியில்லை, உண்ட போக்குவாக்கும் சரியில்லை, உண்ட பழக்க விளக்கம் சரியில்லை, அரவாசி நம்பி கிடக்கூடிய நிலைமையில நீ பழகுற.
0: அப்படி இல்லை, நான் உங்களுடைய

0: மாதிரித்தானே. அப்ப உங்களுக்கு எனக்கு இப்படி அப்செட் நடக்க போன செஞ்சும் சரியில்லையே பாவம் அப்படி எல்லாம் தோன்ற இல்லையா?
1: கூட்டா சேர்ந்து அழிக்கிறவன் கூட்டாளி கிடையாது. கூடி நின்றவன் அழிச்சு போனாலும் அவனை வாழ வைக்கிறவன் கூட்டாளி.
0: அது என்ன அப்படி வைக்கவே இல்லையா?
1: நீ கூட்டாளி இல்லையே.

0: Streaming in Sri Lanka. Vasantham FM. 102.6. 102.8.
1: Why, Kirusia, Sabadu, Badu, Kuti, Kandu, Pala, Ithi, Aeroplane, Anjiya. Kodi, Takasi, Ithaan, Yadikyo. Kudukra, Sabadu, Ilada, Kadala, Kuchi, Settere.
0: ஆட்கடத்தல் காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில்

இசைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: இவ்வளோ பழகி காணி வீடு கீடு வீட்டால் அடிப்பட்டு ஈச்சிப்பட்டு 10 வருஷமா தொங்கி இருந்த என்னை கடைசியில செல்லிட்டான் கூட்டாளி இல்லைன்னு சொல்லி. ஈனாலும் 10 விரல மோதிரம் போட்டுக்கான் ஜெயின் போட்டுக்கா நெத்தில பட்டைய வச்சு இன்னமும் ஒன்று செய்தான்றது மட்டும் விளங்கி போச்சு. இது பின்னாலே போயிட்டு ஒரு கேம் உண்டு அமைக்காட்டி கேம் சரியில்லை. இன்னமும் நல்ல ஐக்கியம் போல தான் விளங்குது. பார்ப்போம் வார்த்தைகள் எல்லாம் நல்ல ஐக்கியம் பார்க்க பக்திமயமா ஐக்கியனால தயவு செய்ய நிச்சயமா கட்டாயம் ஏமாத்த
2: மாட்டான்.
1: உங்களை பார்த்து ஏசனு மாறக்குள்ளே அப்படி பக்தி மயமா மாறுது. நானா
2: என்னோட கதைக்கிறங்க அவலை வந்துக்கிறேன். சரி சரி சரி சொல்லு சொல்லு. இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாறணுமா நம்மளை பார்த்து காலம் மாறுமோ?
1: காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க மாறணும்.
2: அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நம்மளோட விஷயத்த பார்த்து கொள்ளணும். அபிலாஷன்,
1: இப்ப நீங்க மாறி இருக்கிறீங்க காலத்துல மாட்டமா இல்ல நீங்களா மாறினீங்களா?
2: பெருநாள் வந்துச்சு போயிச்சு, இனி அடுத்தடுத்த விஷயங்கள் வரும். அதுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த நேரத்துக்கு தானே அதுகளை செய்யலாம்.
1: போயிட்டு கேட்டாலும் ஒண்ணும் இல்ல.

0: வீட்டு வாசல வச்சு பேசினு கூப்பிட்டு பாலா அப்ப குடிக்க கூப்பிட்டீக்கா தின்றதுக்கு. பாத்திமா உனக்கு ஆள் தெரியாம இறங்கிறாய்க்கு பாத்திமா, என்ன பைத்தியக்காராது இவன் எப்படியாவது கட் பண்ணி ஒண்ணு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைச்சில என்ன பாத்திமாவையும் கடிக்க பாப்பாடா தெரியா. ஐ விடப்படாய் கேம் அமைக்கப்பட நீங்க வரவான தெரியா நீங்க
1: கண்ணாடிய போட்டு
0: இல்ல வரப்படாய் நானா
1: இல்ல இல்ல அவளு அந்த கண்ணாடிய வாங்கி தந்ததே பாத்திமாதா.
0: என்ன வழி காட்டுங்களே,
1: என்ன வழிய காட்டணும் உனக்கு, என்ன வழி காட்டுல
0: அழிவு
1: இருக்கு பின்னுக்கு அதுல நீ ஏன் போய் குதிக்கிறேன்?

0: அனுசரணை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
2: மட்டும் நல்லாகி தண்ணியில போகலீங்கன்னு ஆழம்னு செல்ல மாட்டான், சும்மா இருப்பான். கரண்ட் படுன்னு சும்மா இருக்க மாட்டான், படகாட்டியும் சும்மா அடிப்பான். செஞ்சுட்டு பேசுற பேச்சு ஈந்தாலும் இவனை விடப்படாத அபிலாஷன். கேம் ஒண்டு அமைச்சுக்கோ, நேர போ, தலைய தடவி டபான்னு முதல ஒன்று கூத்திடு.
3: உங்களே
2: பாக்குற ஆசை நானா?
3: நான் கொஞ்சம் பிஸி. ஏன்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு ஊரு லோகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அபிவிருத்தி செய்ய வேணும் என்ற மன ஆதங்கம் விளங்குதா? முதல் கோயில்கள் நல்லா இருக்க
2: வேணும்.
3: அதுக்கு பிறகு கோயிலுக்கு வர மக்கள் நல்லா இருக்க
2: வேணும்.
3: மக்களும் கோயிலும் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கு. விளங்குதா? சொல்லுவாங்களே கொடியுற, என்னவோ சொல்லுவாங்க, கோணுயர குடியுற, என்னவோ சொல்லுவாங்க.
2: சொல்லுவாங்க
3: விளங்க இல்ல,
2: என்னமோ சொன்னாங்க, அது எனக்கு தெரியாது.
3: அது சரி, உனக்கு தெரிஞ்சா நீ இப்ப நல்லா உயர்ந்திருப்பே. அதனால உயர்றதுக்கு இதுகள் எல்லாம் செய்ய வேணும்.
2: நீங்க கோயில் வாங்கிக்கிங்க, அது உள்ளுக்கு நான் வரவான்னு கேக்குறேன். நானா
3: நீ கோயிலுக்குள்ள, எனக்குள்ள வர்றது கோயில் கிடையாது. நீ உரிய கோயிலுக்குள்ள போக வேணும். இருக்கிற விஷயங்களை பார்க்க வேணும், மனசார வணங்க வேணும். எதுவா இருந்தாலும் அதை ஒரு உன்னதமான முறையில செயல்படுத்தணும்.
2: பண்ணிக்கொண்டு கை கழுத்தெல்லாம் இப்படி தொங்குது,
3: விளைஞ்சா வயசு போச்சு
2: தொங்குது. நகை நட்டு ரோல் கோல்டா இல்ல ஒரிஜினல் தங்கமா? நானா
3: என்னதுக்கு நான் இப்ப ஒரிஜினல் இல்லாம ரோல் கோல்டா வாங்கி போட வேணும்?
2: அப்படித்தான் அப்படி ஏதாவது
3: இல்ல இல்ல இல்ல, இந்த எல்லாம் பியூர் 22 and 24.
2: நீ என்ன பாக்குறியப்பா? உன்னை திருத்து, நீ இது நல்ல வாழு, எனக்கு வந்து போடுறேன். போட்டு விட மாட்டான்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக 195 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தனியார் மற்றும் வணிக தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களும் இதில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் வாகன இறக்குமதிக்கான மொத்த செலவு 613 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதேவேளை மத்திய வங்கியின் தரவுகளின்படி கடந்த 2025 ஆண்டு முதல் வாகன இறக்குமதிக்காக முழுவதுமாக 2047 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஓர்முஸ் நீரிணை மற்றும் அரபிக்கடல் வழியாக பயணம் செய்யும் கப்பல்களுக்கு ஈரானின் புரட்சிகர ராணுவத்தின் கடற்படை கட்டளை பணியகம் புதிய விதிகளை விதித்துள்ளது. அதன்படி ஆயுதங்களை ஏற்றி செல்லும் கப்பல்கள் அல்லது அமெரிக்க ராணுவ தளங்களுக்கான தளவாடங்களை கொண்டு செல்லும் கப்பல்கள் எவையும் இனி ஓர்முஸ் நீரிணையை கடக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அமெரிக்காவிற்கு இனி எந்த இடமும் இல்லை என தெஹ்ரானை தளமாக கொண்ட மூலோபாய ஆய்வுகளுக்கான மையத்தின் ஆராய்ச்சியாளர் அலி அக்பர் தாரினி தெரிவித்துள்ளார். அத்துடன் பல தசாப்தங்களாக அமெரிக்காவிற்கும் அதன் அரபு நட்பு நாடுகளுக்கும் இடையே நடைமுறையில் இருந்த பாதுகாப்பிற்கு பதிலாக எண்ணெய் என்ற ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க ஈரான் தனது அண்டை அரபு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மன்றியாள செய்தியை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: நிமிர்ந்த

0: இன்று நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: வரும்
2: இருக்கிறாய் மனுஷன் கார் வாங்கி வீடு வாங்கி நகை வாங்கி நீ ஒன்றும் இல்லைன்னு கேக்குறாங்க.

0: ஒன்றுணைகிற விஷயம்
1: போயிட்டீங்க.
0: செய்ய வேணும் இந்த நேரத்தில் நாலு பத்து கதையை கதைப்பேன், ஆனால் காலமாக ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் என்னோட அருமை பேசியலாது, அது முத்தினில. அதுக்கு பிறகு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு
1: சாப்பாடு நேரம்,
0: அது இல்லை நீ பன்னெண்டு அரை போகிறான் சாப்பிட, அதுக்குரிய டைம் இருக்கு, அது எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லி இன்றைக்கு வந்து இல்லாமல் போனது காரணம் அவ்வளோத்தையும் சொன்ன வேலை தான், அதனால எதுவும் நான் சொல்றதா இல்ல.
1: என்ன நான் இப்படி சொல்லி ஏதாவது உங்களுக்கு வந்து கடவுள் அருள்வள் குடுத்திருக்கேன்,
0: கடவுளே நான் என்ற அளவில் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன்.
1: கடவுளே மாத்த பாக்கிறேன் பொழுது இல்ல, நானா உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம், இந்த காந்த கண்
0: இறைவனை மெய் அன்போட வழிபடுற நேரத்திலேடாப்ப அது எல்லாமே வந்து சேர்ந்துடும். அதனால நீ ஆயிரம் விஷயத்த சொல்லுவேன், என்ன நீ மாயா மாயா சாயா சாயா, அதுல நீ சொல்றது நான் கொள்ள மாட்டேன்.
1: அப்படியா, நான் இப்ப நீங்க
0: அதுக்கு நான் விலவோ மாட்டேன்.
1: எனக்கு விளங்குது, எனக்கு விளங்குது. இல்ல இந்த நான் உங்க கூட்டாளி தான், என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன வேலையும் செய்யலும் கடவுள் விஷயத்துல போய் விளையாடப்படாயினா?
0: இல்ல இல்ல இல்ல, விளையாட்டுகள் நமக்கு தேவையில்லையே. நீ வந்து பிறந்த தினம் ஒன்று இருக்குது, பிறந்த டேட் ஒன்று இருக்கு, பிறந்த ராசி ஒன்று இருக்கு, பிறந்த லக்னம் ஒன்று
1: இருக்கு,
0: அப்படி கன விஷயங்கள் இருக்குடாப்பா. இதெல்லாம் உனக்கு சரிவர இருந்தா தான் இந்த மண்ணில நல்ல நிலையில நீ வாழலாம்.
1: ஓ, அது உண்மைதான். எங்க போயிட்டு பாக்குறேன் இதோட எல்லாம்,
0: இதெல்லாம் ஒரு இடம் பார்க்க தேவையில்லை, நீ பிறகைகளையே பார்த்திருக்க வேண்டிய விஷயம்.
2: Hey birthday baby, come on to the dais. Today is your day. What do you want, class or mass?
3: மேடம், இதெல்லாம் பார்த்தாச்சு, நமக்கு இப்ப தேவையெல்லாம் அதிர வைக்கிற நாட்டுக்குத்து, கேட்டா சும்மா தெரிக்கணும்.
2: Then all you need is heat. Once that is said, the beat drops, the seat shakes. Come on.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்ன இப்படி சொல்றது எனக்கு பிடிக்காத அபிலாஷன்,
2: செல்லித்தான் இருக்கு, நாங்க நன்றி கட்டவனாவே நானா?
1: நீ நன்றி கட்டவனா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லையே.
2: நீ நினைக்க கூடாய்.
1: சரி சொல்லு சொல்லு சொல்லு.
2: நீங்க தாய்லாந்து போறீங்க, துபாய் போறீங்க, இந்தியா போறீங்க, அமெரிக்கா, என்ன எங்கேயாவது கூட்டி போறீங்க இல்லையே?
1: அதுக்கு தனியா இப்ப பாஸ்போர்ட் எடுத்து தந்திருக்கிறேன் அபிலாஷன்.
2: பாஸ்போர்ட்டுக்கு எங்கேயும் கூட்டி போனமா இல்லையே? நானா
1: கொஞ்சம் பொறுவாரன். முதல் வந்து நாம நல்ல இடங்களுக்கு போறதுக்கு நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் இங்கிலீஷ் அறிவும் வேணும்.
2: கொஞ்சம் பேசுவேன்
1: தெரியும் தானே. அப்ப நீ போயிட்டு வர்ற, ரெண்டு ஃபேமிலியோட போயிட்டு வா. அவன்
2: எனக்கு போய வழி இல்ல, ஃபேமிலிக்கு இப்படி போறேன்.
1: நான் செட் பண்ணி விடுறேன், நீ போயிட்டு வா. வேண்டா
2: உண்மை வேணானா?
1: கொஞ்சம் பொறுவாரன். நான் இப்ப நீ சொன்ன மாதிரி எத்தனையோ நாடுகள் போறேன்னு
2: வாரேன்.
1: ஆனா அங்க நிக்கிறேனா?
2: இல்லையே. நான் நீங்க பெட்டா போற மாதிரியா போறீங்க வாரீங்க?
1: காலமா போறோம், அடுத்த நாள்
2: வந்துருங்க.
1: சில நேரம் மத்தியானம் போய் பின்னேறதுக்கே வந்து. அப்படித்தானே? இப்ப அப்படித்தானே? உலகமே கைக்கு இல்ல சாணியடா. நீ கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு தலை குத்து வந்துடும். அப்ப எப்படி பண்ணி?
2: அதுதான் எனக்கும் தெரியாத ஒரு விஷயம்.
1: தெரியவே கூடாது, கடைசி வரைக்கும் தெரியவே கூடாது. அதுதான் வாழ்க்கையை தெரிஞ்சிட்டாடா.

நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளித்தெழித்தேன்.
3: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
4: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
5: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
6: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: வீட்டுக்கு போயிட்டாவது பேசி எப்படியாவது சமாளிக்கணும். இந்தியா போறதுக்கு ஒரு ட்ரை ஒன்று பண்ணணும். வீட்டுக்கு போவோம் நேரம் தார் ரூட்லே.
2: அவசரமா ஒரு வேலை ஒன்று இருக்கு, அதனால இங்க ஃபுல்லா கேமரா போட்டுருக்காப்ல. இப்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு வேலை ஒன்று உன்னால ஆகவன நீ கடவுளேன்னு வந்து நினைக்கிறேடா. என்ன சொல்லுவா, இதெல்லாம் இப்ப எல்லாம் எல்லா பக்கத்தாலையும் சிந்திச்சுதான் இப்போ கிடக்குது. எல்லாம் எத்தனை எத்தனை இருக்குது, எப்படி இருக்குன்ற எல்லாத்தையும் நீ எழுதி எல்லாத்தையும் ஒன்னொண்டா சரியான முறையில வச்சுக்கோ. பாபம் ஒரு ஒரு ஐட்டமா வை, ஊதுபத்தி ஐட்டத்தை ஒரே மாதிரி வை. இது இந்தியன் ஐட்டம் விளங்குதுதான்,
3: பாருங்க. இந்தியா சாமனமே இங்கிலேயே இங்க இருக்கு.
4: ஐயோ எப்படிடா களை வெட்டுக்கோ மேல கேமரா போட்டு போயிட்டீங்க, எப்படியும் பிடிச்சி உருவிடுவான்.
3: மா ஊதி பத்தி பெங்கட்டி, ஐயோ ரட்டக்காஞ்சி வேலையில் லட்டு நம்ம தாருக்கு கொடுக்கவங்க வந்தீங்கான். எனக்கு இதுவரைக்கும் ஒரு கருவேப்பிலை துண்டாவது தந்ததில்லை. இவன்
1: எப்படியாவது மண்டே பிடிச்சி நெசிக்க இந்தியா போறோம். இதுக்கு டபுளா எடுத்து கேம் உண்டு அமைக்கணும். இங்க வந்தோம் இந்தியா வந்தமா இவ்வளோ சாமான் காப்பாத்து இவன் இங்களோட உண்டா ஐந்து செல்லல. இதெல்லாம் எப்படி சரி, கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்தியா போயிட்டே ஆகணும். இந்தியா போறோம், புள்ளக்குட்டி எல்லாத்தையும் கூட்டி போயிட்டு இந்தியா சுத்திக்கிட்டு பார்த்து விஜயம் பார்த்துட்டு ஆயிட்டான். இன்னொண்டி இந்தி இவ்வளோ பெரிய கேம் உண்டு இவன் சேரியா இருந்தா இவ்வளவு பெரிய ஆளாகிக்கும். நாடாருண்டி இவனுக்கு காட்டணும். இவனோடே போயிட்டு கேமும் மண்ணவ கவுக்கடா, இவனைய நம்பி நம்பி மண்ண கவப்படா. கேம கண்டுபிடிக்கிறோம், இவனுக்கு தெரியாம தனியவே போவோம். எங்களுக்கு இந்தியா போக தெரியாவா, என்ன போக தெரியாவா, இந்தியா போயாச்சு வந்தாச்சு எங்கட ஊட்ட வளர்த்து போட்டு இவர் பார்த்து வயிறுற மாதிரி கேம் ஒண்ணு அமைக்கிறோம். அபுலாஷன் பயப்படாது, நீ சும்மா அபுலாஷன் இல்ல, ஆல் வில்லிங்கி அபுலாஷன். இனிமே அந்த பேரை காப்பாத்து, அல்லா காப்பாத்த கேம் அமைக்கிறோம். வாழ்க்கையில பிறந்ததுக்கு இதுதான் உண்மையான ஒரு வேலையை உதவின்னு எனக்கு பில்லனா செஞ்சேன். என்ன சின்ன இன்னும் இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டானே. பொண்டாட்டிக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்த தாஜ்மஹாலை பார்த்தேன், கல்கட்டா பார்த்தேன், மெரினா பீச் பார்த்தேன், இந்தியாவை உள்ள சுத்தி ஆச்சு. என்னத்தான் இந்த நன்றி உள்ள மனுஷன் தான், என்னத்தான் அப்படி இப்படி ஏசினாலும் கூட பொண்டாட்டியோட புள்ள குட்டியோட இந்தியா அனுப்பியிருக்கேன்னு எப்படியா ஒரு ஆளா ஈக்கும். சென்னார் கலாமுனட்டி கொடுத்தார், எலோ லைன் கால்ஸ் துணி கொடுத்தார், சவுக்காரம் கொடுத்தார், பார்சப் அது கொடுத்தார், மத்த சாமனும் கொண்டு வந்து குடுன்னு சொல்லி அங்க போயிட்டு குடுக்கியான்னு சொல்லி கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்த இடத்துல ஒப்படைச்சு வச்சாச்சு. இருந்தாலும் போக்குல நாங்க அவர்கிட்ட கேட்கணும், என்ன சரி கொண்டாடுவோம் இந்தியால தோசி பொம்பை ஸ்வீட் ஏதாவது பப்படம்பல் ஏதாவது தேவையான்னு கேட்கணும் தானே. மனுஷத்தன்மை கேட்கத்தானே ஒண்ணும் கேட்டு பாப்பா வந்து கூறோம் அடிச்சு பாப்பா எங்கத்தான் இருக்காரோ, அமெரிக்கால இருக்காரோ, கனடால இருக்காரோ தெரியா. ஹலோ ஹலோ
5: ஹலோ,
3: பில்லா நானா?
5: என்னடா நீ வாட்ஸ்அப் கோல்ல வந்திருக்கிற?
3: நானே இந்தியால இல்லையா? நான்
5: சரி சரி சரி, வாழ்க வளமுடன்.
3: நன்றிண்ணா, எல்லாமே உங்களுக்கு போய் சேரணும். நானா
5: சரி சரி, நான் பெத்த இன்பம் பெருகை வையகம்னு நினைக்கிறவன் தானா? நான்
3: தர்காக்கும் பேத்துட்டு அல்ல காப்பாத்த பேட்டியும் பொண்டாடிக்கு மாற சந்தோஷம்.
5: சரி சரி சரி,
3: தாஜ்மஹால் போகணும்
5: தானே?
3: சொல்லி வேலையில நானா?
5: சரி சரி சரி சரி,
3: நல்ல இருந்தாலும் இல்ல நானா, நான் வார நாளாண்டுக்கு உங்களுக்கு என்ன சரி இங்க இருந்து கொண்டாடுவோம்னு
5: தேவையில்லை. ஐயோ கடவுள், எனக்கு என்னதுக்கு என்ன வேணும்?
3: என்ன சாம்பிராணி வேணும்?
5: சாம்பிராணி வேணும், நீயே ஒரு சாம்பிராணி, எனக்கு என்னது சாம்பிராணி?
3: என்னன்னா
5: இல்ல அது ஒண்ணும் தேவையில்லடா.
3: பொம்பை ஸ்வீட்
5: இல்ல இல்ல இல்ல, நீ சுகமா இருக்கிறியா, சந்தோஷமா இருக்கிறியா?
3: நானே இதுக்கு மேல என்ன சந்தோஷம்? நீங்க சொன்னாலும்
5: வீட்டுக்கு தேவையான சாமான எல்லாம் வாங்கினியா?
3: கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன், பெருசா இல்ல. லைட் கைக்கு ஏத்த
5: மாதிரி உனக்கு 20 கிலோ அப்படித்தானே ஒன்றெல்லாம்.
3: ஓ நானே
5: அதுக்கு தேவையானதுல அந்த பழங்களை வாங்கி போடாத இடையகளை புடுங்கிடுவாருகள் இந்த ஏர்போர்ட்டுகள்ல.
3: ஓ நான்
5: அப்படியே நீ வந்து உடுப்புகள் அது எல்லாத்தையுமே கொண்டு வாங்கினப்ப
3: அதெல்லாம் வாங்கிட்டு எனக்கு வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வாங்கணுமே. நான் உங்களுக்கு அந்த வேட்டி ஒன்று கொண்டாடுவா நானா?
5: என்ன நான் ஒரு முக்கியமான விஷயம் கூட ஒரு சாம்பிள் தான் விட்டுட்டு வந்துட்டேன், அதை மட்டும் ஒருக்கா எடுத்துட்டு வரையலுமா
4: உனக்கு?
5: நீயே சந்தோஷமா போயிட்டு அங்க இங்க வர போறா பரவாயில்ல, உனக்கு இதுகளை கிடைச்சல விடு, வேணாம் விடு விடு,
4: பரவாயில்ல செஞ்ச நீங்க
5: ஒரு இவ்வளவு உதவி செய்து போட்டு சின்ன விஷயத்தாலும் ஊத்திரமாயிட கூடாது. அதுதான் நான் இதையும் ஜெனிவரா பேசிடுவேன்.
4: ஐயோ நானா இது உதவி இல்ல, நானா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நானா நீங்க ஒரு மாவு மூட்டை கொண்டாரு சின்ன காலத்துல வச்சு கொண்டாடுவேன் நானா?
5: அடே அதே மாதிரிதான் சின்ன விஷயம் ஒன்றுதான் ஒரு பாசல சுத்தி தருவாங்க விளங்குதா? ஒரு இந்த கறி சொதி பேக் கட்டுவாங்களே, அதே ஒரு கறி பேக்ல ஒரு சின்ன இது ஒன்று தருவாங்க, அதே ஒரு இதுல போட்டு கொண்டு வா, ஆனா அதை மிஸ் பண்ணிடாது, அதை வச்சுதான் நீங்க நிறைய பேருக்கு சாம்பிள் கொடுக்கிறது.
4: ஐயோ நானா சிமெண்ட் பேக்ல வேணாலும் கொண்டாரு நானா?
5: ஐயோ அந்த இடத்துக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லையடா, இது ஒரு மூடி மாதிரி ஒரு ஐட்டம் டா.
4: ஐயோ ஐட்டம் எனக்கு என்னது, எங்க எங்க எப்படி கொண்டாரு?
5: முழு இதே கொண்டு வா, இது நிறைக்கே பிடிக்காது. ஆனபடியே நீ வந்து என்ன சேட்டோட நிக்கிற என்ன மாதிரி நிக்கிறதுல அது உன்னோட சரியா உணவு தருவாங்க.
4: ஐயோ நானா செல்லுங்க நானா உங்களுக்கு கொண்டாடாம நான் இங்க தான் இந்த மெட்ராஸ்ல மரத்தேக்கால் வச்சுல ஐக்கேன்.
5: சரி அப்ப இன்னைக்கு சரியா அந்த டைமுக்கு உணவு உணவு தந்துருவாங்க. அது அப்புறம் நீ ஜாம் ஜாமனு வந்து இறங்கி போட்டு எனக்கு கோரடி நான் உன்ன கூட்டிட்டு
4: வரேன்.
5: நான் சொல்றேன் என்ன திருப்பி கிடைக்கப்படாது, நீ ஏர்போர்ட்ல இறங்கி விட என்ன கோல் அடிச்சா அப்புறம் நீ வெளியில வர,
4: வீட்டுக்கு

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: இவ்வளவு உதவி செஞ்ச மனுஷன் சின்னோரு கரி பேக் எடுத்து வாரியான்னு கேட்டு அதை போட்டுக்கு வாரா. கடவுளை நான் பார்த்தது இல்ல, கடவுள் பேசுறது கேட்க இல்ல. இப்படி ஒரு தங்கமான மனுஷன் இந்த சாம்பார் பேங்க்ல ஒரு இதை கொண்டதுக்கு வைக்கப்படுறாரு. கவலை நான் போட சிறுக்கு செருப்பு வாங்கி போக மாட்டேன். ஏ நான் அவருக்கு செருப்பா இருப்பேன். ஐயோ இப்ப குணம் தருவாள்லாம் தெரியா கோல் அடிக்கிறாரு. ஹலோ ஓ அபிலாஷன் ஆர்மிலிங்க அபிலாஷன் சிறிலங்கா சிறிலங்கா இங்க பொத்துவில். ஓ நீங்க மிஸ்டர் பில்லா கொடுத்ததா? வாங்க வாங்க. எங்க நெய்கீங்க? மரதேகா ஏகி. ஓ மரதேகா வந்துட்டு டி நகர் ரோட்ல வந்து திரும்புங்க. சர்வத் கடை வந்தீங்கா? ஓ அங்க நேர போட சாரமிக்கு ஒசக பாருங்க ஒசக ஒசக ஒசக இங்க வர வர வர வர வர. சரி நான் தேங்க்யூ கொண்டு போய் கொடுக்குறேன்.
2: இது என்ன தெரியுமா? நாட்டுக்கு கொண்டு வர தேவையில்லாத சாமான்கள்.
1: இன்னும் தேவையில்ல சாமான்.
2: சரி நீங்க இனிமே கழுதிங்க தான் வாங்க.
1: என்ன
2: தெரியுமா நாட்டுக்கு என்ன கடத்துறீங்க நீங்க?
1: என்ன தார் கடத்துனா என்ன கை நீட்டு
2: குறைஞ்சது 10 வருஷம் உள்ள
1: என்னத்துக்கு கை வச்சு கொண்டு
2: என்ன தெரியுமா? அது
1: என்ன இது?
2: போதை பொருள்.
1: போதே போதே ஐயோ போதே பொருளா தொழில தெரியாம இருந்தாலும் கூட்டாளி என்ன இந்தியா கடுபிடிக்க பேசி கொண்டு பேசல வீட்டுக்கு பொத்துவில எல்லாம் சொந்தக்கார பார்த்து கொண்டு இப்பாரு. துறை இல்ல துறை ஐயோ ஐயோ போதை பொருள் டாரே என்ன வேணுமான்னு கேட்க வேடா வேடா வேடா சொல்லி சிட்டோரு அப்படி கூப்பிட்டாரு. 10 வருஷம் உள்ளுக்காவே அடே நீ நல்லா இருக்க மாட்டடா நாசமா போவ கோலன்னு எடுத்து வேலை எடுக்க மாட்டான். இருந்தாலும் பாத்தேன் வினாடியா தின்ன துறை 5 நிமிஷம் கூட்டாளிக்கு பேச பிரச்சார நேவா இருக்காது அவங்க எனக்கு போதை பொருள் கொடுத்த நீ போதையா நாயா தெரு தெருவாடு வேற நாளைக்காவது வீட்டுக்கு போவோம். இப்ப 10 வருஷம் வீட்டுக்கு போவான் அவன் என்ன புள்ள கேக்குமே நானா டொப்பிக்கொண்டு

0: என்னடா இது சிலாகிட்டுமானா?
1: சிலாகிட்டுமா மீன்ஸ் டாட்லே சாவுக்குத்தோட அம்மா.
2: வாட் யூ மீன்?
3: This is Sri Lanka's number one Tamil radio.

வசந்தத்தின் அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான மதிய பொழுது வணக்கம். மற்றும் ஒரு புத்தம் புதிய நாள் விடுமுறை பொழுது ரொம்ப ரொம்ப உற்சாகமா நிகழும் தொடர்ச்சியாக மாலை 3 மணி வரைக்கும் வசந்தத்தின் என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வசந்தம் FM நேரம் இப்போது 12 மணி.

கேட்டுக்கொண்டிருப்பதற்காக பெற்றோர் அருமையான காதல் பாடலோடு சந்தோஷமாக ஆரம்பித்திருக்கிறோம் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு. இதே போல அதாவது வந்து நீங்க ஆரம்பத்திலே கேட்ட அந்த பாடல் போல அடுத்தடுத்தும் இனிமையான காதல் பாடல்கள் 3 மணி வரைக்கும் வசனத்தில் என் சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக வந்து உங்களை மகிழ்விக்க தயாரா இருக்கு. சரி, நீங்களும் சந்தோஷமாக நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொள்ளலாம். உங்களது அன்புக்குரியவர்களுக்கு பாடல்கள் வேண்டி கேட்கலாம், வாழ்த்துக்களையும் கூட நீங்க பரிமாறிக்கொள்ளலாம். எனவே வந்து சந்தோஷமாக நீங்க அழைப்பினை ஏற்படுத்துங்கள் நிகழ்ச்சிக்கு. 0112-715-001 or 0112-715-111 கால் பண்ணுங்க. சரி, அதே போல பஸ்தத்தின் பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக சந்தோஷமாக நீங்களும் இன்சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். சரி, இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களது அன்புக்குரியவர் உங்களுக்கு முதல் முதலா கொடுத்த காதல் பரிசு என்ன, என்ன பரிசு உங்களுக்கு வாங்கி தந்தாரு அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமா நீங்க இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு வந்து பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக சந்தோஷமாக இணைந்திருப்போம். இது உங்கள் வசனத்தின் இன் சுவாச காற்று.

0: இசையில் ரீதம் திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான அழகான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. வசத்தினின் சொசு காற்றிய நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். நேரம் இப்போது 12:12 இந்த நேரம் ஒழிப்பில் வணக்கம். அப்படியா, சரி, ஓகே. தொடர்ந்தும் வந்து வசந்தத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. உங்களை மகிழ்விக்க அருமையான காதல் பாடல்கள் வளம் வரும். சரியா, சரி. ஹெரோல் சந்திரா, முதல் முதலா வாங்கி தந்த காதல் பரிசு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படியா, என்ன கலர் ஞாபகம் இருக்கா? எதிர்பார்க்கல இந்த கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. என்ன
1: மருதமனை பிரதான குட்டுக்கிளை புகாரி, முகமது ரவீஸ்வர், கமலன் தவராஜா, தீபா மற்றும் யாழ்ப்பாணம்
0: பாடல் தயாரா இருக்கு. ஹெரோல் சந்திரா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் காதலன்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: அன்றும் இன்றும் இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன்.
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
3: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
4: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: வைகரையில் வந்த தின வான்மதி அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பாடல் வசந்தத்தின் சுவாச காட்சி நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நீங்கள் இப்போது 12:27 நிமிடமாகிற இந்த நேரம் அழைப்பில் மற்றவர்கள் சொந்தம் இணைந்து இருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பெயர்? அபினேஷ். நல்லா இருக்கீங்களா? முதல் முறையா என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க? அதுதான் பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்றீங்க. சாப்பாடு
1: சாப்பாடு.
0: சரி சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அங்க எங்க மீட் பண்ணீங்க அவங்கள?
1: ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வந்து மெயின் ஸ்ட்ரீட்ல மீட் பண்ணேன்.
0: ஓஹோ, ரொம்ப தெளிவா பதில் சொல்றீங்க. காதல் திருமணமா?
1: ஓ, காதல் திருமணம்.
0: சரி, அப்ப நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, இருந்தாலும் சாப்பாடு தான் பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்றீங்கனே.
1: ஓ, எல்லாத்தையும் விட சாப்பாடு
0: அதுதானே முக்கியம். ஆமா, உண்மைதான். சரி, ஓகே அபினே, சந்தோஷமா இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுங்க. சரி, உங்க அன்பு மனைவிக்காகவே நாங்க அடுத்த பாடல் கேட்கலாமா?
1: கம்பெனில வேலை செய்த இஷான் போஸ் இருக்காரு, லோகேஷ் இருக்காரு, யோகான் இருக்காரு, கிஷாந்தன் இருக்காரு.
0: தேடி பாருங்க யாராவது இருக்காங்க
1: அப்படின்னு சொல்லி. அவங்க பேர்லாம் ஞாபகம் வந்துருங்க. எல்லாருக்காவும் நல்ல சுகம்தான்.
0: சரி, ஓகே, எல்லோருக்காவும் பாடல் கேட்கலாம். அபினேஷ், ரொம்ப ரொம்ப நன்றி.
1: தோன்றினால்
0: திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் அடுத்து.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதி வாய்ப்பு.
1: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் கிருஷ்ணராஜ்.

0: அனுசரணை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இனிமையான பாடல்களோடு இன்ஸ்வாச காற்று நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக அருமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்தம் எஃப்எம் நேரம் இப்போது 12:46 நிமிடம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
3: சந்தோஷமான மதிய வணக்கம் ருஜி சிஸ்டர்.
2: ஹாய், வணக்கம் வணக்கம். இங்கிரிய ரவி, எப்படி இருக்கிறீங்க?
3: நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். இப்ப சொல்லுங்க, வேலை இருக்கீங்களா? மாலபேல வேலை செய்யற இடத்துல இருக்கீங்களா?
3: நம்ம வளமையான பிளேஸ்ல தான் இருக்கேன், மாலபேல.
2: சரி, பக்கத்துலதான் இருக்கிறீங்க. சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க ரவி, பொழுதெல்லாம் அப்படி போகுது?
3: வசந்தத்தோட தான் நமக்கு பொழுது
2: எப்பவுமே. அதுவும் பாத்தீங்கன்னா இன்று இன்சுவாச காற்று இனிமையான பாடல்கள் அன்பான வாழ்த்துக்கு ரவி. அப்புறம் சொல்லுங்க, காதல் பாடல்கள் அப்படின்னு சொன்னா எப்பவுமே உங்களோட சாங்கா உங்களோட பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்க பாடல் எதுன்னு சொல்லுங்க.
3: எனக்கு பெஸ்டா இருக்க சாங்னு சொன்னா இப்ப நீங்க குடுக்கற மெலோடிஸ்ல இனியவில்லை படத்துல அந்த பாடல்.
2: சரி, அந்த பாடல் ஏன் பிடிக்கும்னு சொல்லுங்க.
3: மை ஃபேவரட் சிங்கர் சோனல் லதா மேம், ஹரிகரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி இருக்காங்க. அது செம்மையா இருக்கும் கேக்குறது.
2: சரி, அதே பாடல் அங்க அடுத்து கேட்கலாமா?
3: நிச்சயமா அந்த பாடலையும் தாங்க உங்களோட லிஸ்ட்ல. அப்புறம் இந்த பாடலையும் முடிஞ்சா தந்துருங்க. குட்லக் படத்துல
2: என்ன பாடல்?
3: இதோ இந்த நெஞ்சோடு.
2: என்ன பாடல் குட்லக் திரைப்படத்துல?
3: இதோ இதோ இந்த நெஞ்சோடு ஒரே வீடுதான் அந்த பாடல்.
2: சரி, ரொம்ப அழகா பாடிட்டீங்க, கேட்டதுமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, நீங்க விரும்பி கேட்ட இனி எவ்வளவு திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் இப்ப நான் தரேன். சரி, அடுத்து.
3: ஓகே, தேங்க் யூ சோ மச்.
2: சரி, ஓகே, உங்களோட அன்பு அவங்களுக்காகவே நீங்க பாடல் கேளுங்க, சரியா? நிகழ்ச்சியோடு நேர் இப்போது 12:48 நிமிடம்.

இசைப்பு இளையா ரஹ்மானின் இசையில் ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. வசந்தத்தின் இன்சுவாச காற்றி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது மதியம் 1 மணி.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: ரஷ்யாவின் சுகாதார அமைச்சர் மிக்கைல் முராஸ்கோ உள்ளிட்ட தூதுக்குழுவினர் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று நாட்டை வந்தடைந்தனர். இந்த விஜயத்தின் போது ரஷ்ய சுகாதார அமைச்சர் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் கலாநிதி நளிந்த ஜெயதிச மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு விஜயம் செய்ய அவர் திட்டமிட்டுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்
4: தெற்கு லெபனானை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல்களில் 4 பெண்கள் மற்றும் ஒரு சிறு குழந்தையும் உள்ளடங்குவதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் அபூஸ் பகுதியில் நடந்த ஒரு தாக்குதலில் 8 பேரும் ஜரியா பகுதியில் நடந்த மற்றும் ஒரு தாக்குதலில் 5 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல்களில் மேலும் 32 பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மதியம் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
5: நிமிர்ந்த நடை

0: சுவாச காற்று நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப அருமையாக இணைந்திருக்கிறோம் இனிமையான பாடல்களோடு. எனவே சந்தோஷமாக தொடர்ச்சியாக நீங்களும் அன்பு சொந்தங்களுக்காக பாடல்கள் விரும்பிக் கேட்கலாம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் நிகழ்ச்சியின் வாயிலாக. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: அருள்மொழி. வணக்கம். நல்லா இருக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு திரைப்படம் சொல்லுங்க. காதல் திரைப்படம் அப்படின்னு சொன்னா இந்த திரைப்படம் நான் அதிக தரம் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற திரைப்படம் பார்த்த திரைப்படம்
1: அதிக தரம் காதலுக்கு மரியாதை
0: போதுமா? திரும்ப பாக்கணுமா திரைப்படம்?

சரி ஓகே, ரொம்ப ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்க தொடர்ந்தும் வசனத்தோடு இணைந்திருங்க அருள்மொழி, ரொம்ப நன்றி. தொடர்ந்தும் இதே போல சொந்தங்களே, இனிமையான பாடல்களை நீங்களும் கட்டி ரசிக்க அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112-7175-001 அல்லது 0112-7175-111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: சமுத்திர உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
6: இப்படி சும்மா பொய்க்கு மனசுல ஏமாத்தவானவா?
7: அரே என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
8: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
5: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள், இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
8: ஆட்டிகளுக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிடுறேன்.

0: அன்பு திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடலில் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது இன்சுவாச காற்றி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பு சொந்தம் நிதிரிக்காக பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் இது? சரி, உங்க அழைப்பு கொஞ்சம் சிக்கலா இருக்கே. ரேடி சவுண்ட் கொஞ்சம் குறைப்பமா?
1: என்ன
0: பெயர்? சரி, நல்லா இருக்கீங்களா? சரி, நல்லா இருக்கிறேன். எந்த இடம்னு சொன்னீங்க? சரி, இருந்தாலும் உங்களோட அழைப்பு ரொம்ப சிக்கலா இருக்கு. நீங்க யாருக்காக எல்லாம் பாடல் விரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்தீங்களோ இல்லருக்காகவும் நாங்க நிகழ்ச்சியின் சார்பாக பாடல் தாரம். சரியா, இந்த நேரம் எங்களோட வந்து பேஸ்புக் பக்கமாகவும் மிரளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க. கொழும்பு 15ல இருந்து உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி ஓடி இருந்திருந்தாங்க. மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். அங்கிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா கேட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. அட்டாம்பிட்டி அக்னஸ் ராஜ் இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதே நேரம் யுவன் இருந்திருக்கிறார். இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கிறார். எல்லா பாடல்களும் அருமையிலும் அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோடு ஸ்டீவன் இணைந்திருந்தார். அதே நேரம் நிர்மலா தேவி இணைந்திருக்கிறாங்க. பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு, அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தலப்பட்டியிலிருந்து நிர்மலா தேவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே நேரம் எங்களோட வந்து குறிச்சாக்கணிலிருந்து நூர்ஜஹான் அசருடீன் இணைந்து கொண்டு ரிகா ஸ்ரீனா குட்டிக்காகவும் அன்பருக்காகவும் பாடிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் அடுத்து இசை புயலின் இசையில் காதல் தேசம் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான காதல் பாடல் கேட்டு பார்க்கலாம்.

பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். பாட்ஷா திரைப்படத்துக்காக வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 1:40 இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? சுரேஷ். எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம் சுரேஷ், உங்களை மாதிரி. அப்புறம் சொல்லுங்க, ஊரெல்லாம் எப்படி இருக்கு? சரி, ஓகே. சுரேஷ், ரேடியோ சவுண்ட வந்து கொஞ்சம் குறைக்கலாமா? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, உங்களோட அன்பு காதலி உங்களுக்கு வாங்கி கொடுத்த காதல் பரிசு என்ன? முதல் முதலா வாங்கி கொடுத்த காதல் பரிசு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கனமா வச்சிருக்கீங்களா? அருமையான பாடல் கேட்கலாமா நிகழ்ச்சியில? சரி, யாருக்காக சொல்லுங்க அந்த பாடல், அடுத்த பாடல். சரி, ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு எடுத்து கொண்டு வைக்க. ஒலிக்க வருகின்றது பாடல் இது. நாளைய தீர்ப்பு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் கேட்டு பார்க்கலாம்.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-012.
4: உலகின் நட்சத்திரம்
5: அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
6: சந்தியாவின் காரண பங்களா என்ன நம்ம

0: சந்தியா வெறும் பணக்காரி சாரியாது, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு, சாரால நம்ப பெரியாளாவோ நம்பானா, எல்லாரும் ஆன மாதிரி தானே. அதுக்கு
1: திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா
2: சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் கிருஷ்ணராஜ்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்லப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ராஜகிரிய மெத வெளிக்கட வீதியில் உள்ள இடம் ஒன்றில் சட்டவிரோத நிதி மோசடி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பெயரில் சுமார் 120 வெளிநாட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பிரிவினரிடையே சீனா, வியட்நாம், மலேசியா, மடகஸ்கார், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து ஏராளமான கணினிகள் மற்றும் கைத்தொலைபேசிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மெதவெளிக்கட வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பல மாடிகளை வாடகைக்கு எடுத்து அங்கு தங்கியிருந்து இவர்கள் இந்த நிதி மோசடியினை முன்னெடுத்து வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. கைது நடவடிக்கையின் போது இவர்களில் ஒரு குழுவினர் தப்பி சென்றுள்ளனர். அவர்களை கைது செய்ய வெளிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,615.24 விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினம் 75.36 விற்பனை செய்யப்படுகிறது. எமது அடுத்த மனித்தியால செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதி சீட்லப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: அருமையான பாடல் வசனத்தில் நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் ரோஜா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் பாடலை பாடியிருந்தார்கள் உண்மையிலன் அவரோடு இணைந்து சுஜாதா. சரி, நேரம் இப்போது 2:10 ஆகின்றது. வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிற இந்த நேரம் ஒழிப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நிசாம். எப்படி இருக்கீங்க? முதல் முதலா வாங்கி தந்த ஒரு காதல் பரிசு
1: எனக்கு எங்களுக்கு ஒரு பாடல் ஒண்ணு தரீங்களா?
0: என்ன பாடல்?
1: சத்யராஜின படத்துல ஒரு பாட்டு வந்திருக்கு.
0: என்ன பாடல்? அவர் நடிப்பில் என்ன பாடல்?
1: பாடல் வந்து இல்லாட்டி எனக்கு அந்த இந்த பாட்டு தாங்க.

வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். புஸ்தத்தின் காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112 அல்லது 0112 கால் பண்ணி நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம் வாங்க.

பொது

0: இத போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
1: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: அனுசரணை 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞாலத்தை வென்ற ஞாலத்தை

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
3: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
4: அரு என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் வசனத்தின் இன்சுவாச காற்றை நிகழ்ச்சியில் அலங்கரித்து சென்றது. நேரம் இப்போது 2:34 இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: முன்பதாக
0: ஒலித்த பாடல்கள் எதுவும் ஞாபகத்துல இல்ல, மறந்துட்டீங்களா? சரி சரி, ஓகே. பொழுதெல்லாம் அப்படி போகுது, சாப்பிட்டீங்களா?
1: இல்ல சாப்பிடுறேன்.
0: அப்படியா, உறவுகள் எல்லாம் அப்படி இருக்காங்க வீட்டுல? சரி, ஓகே. அடுத்தும் ஒரு அருமையான காதல் பாடல் தயாரா இருக்கு, இல்லோருக்காகவும் அந்த பாடல் கேட்கலாம், சரியா இமானுவே? சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்கோ நிகழ்ச்சியில் அடுத்து குட் லக் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் இது.

விசுவாசத்தை நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடு

0: அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: என்னப்பா
2: ஒரே அனத்தலா இருக்கு, என்னாச்சு உனக்கு?
3: அங்க பாரு, அங்க பாரு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ள
1: சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம் உங்கள் சொந்தம் வசந்தத்தின் இன்சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு. நேற்று இப்போது 2:50 இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிறாங்க. அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியில பாடல்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். பாலா கார்த்திகா அவரும் தமிழ்நாடுலேருந்து நிகழ்ச்சிகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அதே போல தேவி இணைந்திருக்கிறாங்க. மாத்துல வாரிய புள்ளியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. உறுப்புகளுக்காக பாடல் வேவி கேட்டு மீண்டும் தமிழ்நாடு தூத்துக்குடியிலிருந்து எங்களோட வந்து பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். உறுப்புகளுக்காக அவரும் பாடல் வேவி கேட்டிருக்கிறார். கிருஷ்ணபிள்ளை இணைந்திருக்கிறாரு. பெரிய நீலாவடியிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கிறதா சொல்லி உறுப்புகளுக்காக பாடல் வேவி கேட்டிருக்கிறார். அதே போல குறிஞ்சாக்கணியிலிருந்து அசுடீன் இணைந்திருக்கிறாரு. ரஞ்சித் இணைந்திருக்கிறாரு. அவரும் கண்டியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. வேல்சாமி இணைந்திருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் அடுத்திருந்தாங்க. இதுவரை கேட்ட எல்லா பாடல்களும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உறவுகளுக்காக அடுத்த பாடலை டெடிகேட் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல், புதிய முகம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

அனைவருக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து உழைக்கிற சில போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போனேஷ் தயாரா இருக்கிறார். விடைபெற்ற செல்லும் நான் என்று பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: அறியாத செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மாலத்தீவு ஜனாதிபதி மொஹமட் மொயிசு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். 2023 ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மொஹமட் மொயிசு மேற்கொள்ளப்படும் முதலாவது விஜயம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வருகை தரும் மாலத்தீவு ஜனாதிபதி எதிர்வரும் 6 தேதி வரையில் இலங்கையில் தங்கியிருப்பார். இந்த விஜயத்தின் பொழுது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பினை வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பினை மேம்படுத்துவது குறித்து 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட உள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரான் தவறாக நடந்து கொண்டால் அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கக்கூடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் புளோரிடாவின் மேற்கு பாம்பிஷியில் இருந்து விமானத்தில் செல்வதற்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனுத்தல செய்தியினை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: நிமிர்ந்த நடை.

0: மோதி விளையாடு, வயது இல்லை கிடையாது, சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கிறீர்கள் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு. அதாவது உங்களுக்கு தெரியும் பாடல் இடைவரி, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். சரி, தானே கண்டுபிடிச்சா நீங்கள் வெற்றியால் பாடல் ஒரு இடைவரி தருமம், அந்த பாடலின் முதல் வரியை நீங்க கண்டுபிடிக்க வேணும். அழைப்பினை ஏற்படுத்துங்கள், சந்தோஷமாக உற்சாகமாக விளையாடலாம். 0312 2 775 001 அல்லது 0312 2 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக அடைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராக இருக்கிறேன். அதே போல ரெண்டு பேரை நாங்கள் பிராங்க் பண்ணிருக்கிறோம், கால் பண்ணி குழப்பிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு யாரையாவது குழப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அவருடைய போன் நம்பர் மற்றும் பேரு, அவர் எது சொன்னா குழம்புவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள், இடந்து கொண்டு உங்களுடைய நண்பரை சொல்லுங்கள். எதிர்பாருங்கள் 3:30 4:30 என்ற நேரத்துக்கு நீங்கள் அந்த பேங்கட்டை நீங்கள் கட்டலாம். சரிதானே, குழப்பி இருக்கிறோம், நல்லா ரெண்டு பேர் குழம்பி இருக்கிறாங்க, யார் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள். சரி, முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். கல்முனையிலிருந்து யார் பேசுறீங்க?
1: பிரதீபன்.
0: பிரதீபன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: நல்லா கொண்டாட்டமா இருக்கீங்க போல.
1: சாப்பிட்டீங்களா?
0: ஆஹா, தூங்கிட்டு வந்துருக்கீங்க என்ன? சரி, பாடல் இடைவரித்தாரன் முதல்வரை கண்டுபிடிக்க முடியுமா? ட்ரை பண்றீங்களா? சரி, கண்டுபிடிக்கலாம் பாப்போம்னா. நல்லா கேளுங்க. ஓகே, இதோ

0: பெட்டியிலே பணம் இல்லை.
1: ஆமா, யாரை நம்பி நான் பிறந்தேன் போகடா.
0: என்ன பேசுனா எப்படி சொல்றீங்க நீங்க? நான் ஒன்னும் சொல்ல தானே உங்களுக்கு, என்ன ஏசுறீங்க
1: என்ன?
0: அந்த பாட்டு தானா? அந்த பாட்டா? அந்த பாடலா? அல்லது ஆறு மணமே ஆறு அந்த பாடல? நல்லா யோசிங்க. சரி கேட்டு பாப்பமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல பாடல் வருது, சரியா? சந்தோஷமா கேளுங்க. யார் யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: மனைவி, பிள்ளைகள்,
0: எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: ஓகே, நன்றி.

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால்

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: என்ன சிரிப்பு, துப்பாக்கி திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தூக்கிறது ஹரிஷ் ஜாராஜ். நிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மோதி விளையாடு. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் புரேஷ் தம்பி, நரசோமா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா ஆஹா ஒன்று இருக்கு. நீங்க யார் பேசுறீங்க? ஒருத்தர சுட்டுட்டாங்க துப்பாக்கியில, சுட்டார அவர் இருந்து போயிட்டார். இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? நாலு பேரா? நல்ல கணக்கு செய்வீங்களா? என்ன சரி, ஓகே ஓகே. ஆனால் பதில் பிழை சேதானே, பிழையான பதில் நாங்கள் அடுத்தவட்ட கேட்போம். இப்ப நீங்க பாட்டு வந்த வேலையை செய்வோம், பாட்டு கண்டுபிடிப்போம். சரி, இந்த என்ன பாட்டுலாம் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு பிராய்ச்சித்தமா நீங்க இது செய்றீங்க, சரிதானே?
1: சரி,
0: ஓகே.

0: என்ன பாடல்?
1: புது பாட்டுகளா போட்டு விட்டு.
0: புது பாடுகள் இல்ல ஜி, இது இது புது பாட்டா உங்களுக்கு? நல்லா யோசிங்க, பக்கத்துல தான் இருக்கு, யோசிங்க. வருது வருது வருது வருது. முடியலையா? வரலையா? சரி, ரெண்டுமே ஃபெயில் ஆயிட்டு. சரி பரவாயில்ல, யார் யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? சரி, எல்லாருக்கும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. சரி, இந்த பாடல் அப்படியே அடுத்த நேருக்கு நாங்க கொண்டு போகலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த பாடல் முடிய பாத்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய ஒருவரை நேர் ஒருவரை நாங்க குழப்பி இருக்கிறோம். சரிதானே? நல்ல குழப்பி இருக்கிறார். அதையும் நீங்க கேட்கலாம். இதே போல உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கிறவங்களை யாரையாவது குழப்பணும் அப்படின்னு சொன்னால், பிராங்க் கோல் பண்ணணும் சொன்னால், நீங்கள் அழைப்பை ஏற்படுத்த அவரோட முழு விபரத்தையும் தாங்க. இவர் இதை சொன்னா குழம்பு வார அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கொள்ளும் எல்லாத்தையும். சரிதானே? ஓகே.

0: ஹலோ நேசனாஜி, எங்க இருக்கீங்க?
1: நீங்க
2: முன்தாஸ்
0: தெரியுமா? நாங்க ஒரு கோலுக்காக எடுத்திருந்தோம். என்னன்னு சொன்னா ஒரு பிராங்க் கோலுக்காக எடுத்திருந்தோம்.
1: சரி
0: நேசன், நன்றி.

0: கூடிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம். உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
3: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
4: வசந்தம்
3: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
3: எஃப்எம்
4: 102.6 102.8.
5: லெஜெண்ட் சார் நீங்க.
0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
6: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் ஸ்கிருஷ்ணராஜ்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: மோதி விளையாடு எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அப்படியே சந்தோஷமா உற்சாகம் அணிந்து கொள்ள முடியும். அப்படியே நேசன் கொஞ்சம் குழம்பி இருந்தார். அடுத்து பாத்தீங்கன்னா 4:30 இன்னொருத்தர் குழம்பு பெற்றிருக்கிறார். யார் என்பதை, தாக்கப்பட்டவர் யார் என்பதை நீங்கள் தொடர்ந்து முடிந்து கொண்டால் உங்களுக்கு தெரிய வரும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
2: அன்பான மாலையர் வணக்கம்.
1: வணக்கம். யாரது?
2: மும்தாஸ்
1: பேகம். பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
2: ட்ரை பண்ணுவோம்.
1: ட்ரை பண்ணுங்க. சரி, முதல் நேர் விட்டு அந்த பாடல இருந்து கேட்போம். சரியா?
2: ஓகே
1: ஓகே, கண்டுபிடிங்கோ.

0: பாடல்
1: இந்த பாடல் இன்றைய தான் கேட்டே
0: இது என்னடா பாது இன்றைக்கு தான் கேட்டிருக்கீங்களா இவ்வளோ ஹிட்டான பாடல் நாங்கள் இத்தனை தரம் பிளே பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா முதல் வரையும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல சார் நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா அதாவது ஒரு அறையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்கிறாங்க சரியா ஒருத்தரை பார்த்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் சுட்டுட்டார் அவர் இறந்து போயிட்டார் சரி இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய கேள்வி கேட்டிருக்கேன் வெளியில யாரும் போக முடியாது தெரியாதா என்னங்க சின்ன கணக்கு அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க சரி பரவாயில்ல இன்னொருத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சரிதானே நன்றி நன்றி நம்மளோட சொந்தம் வணக்கம் வணக்கம் சவுந்தலா தேவி ரேடியோ கேட்டு கதைக்காம என்னோட போன்ல பேசுங்க சொல்லுங்க பாபம் பாடல் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கு
1: என்ன பாடல போடுங்க
0: போடுங்க பாபம் கேளுங்க சரியா ஓகே

0: என்ன பாடல்? கண்டுபிடிக்க முடியலையோ. என்ன உங்களை எவ்வளவு நம்பி இருந்த நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லியா? கேள்வியா? அந்த பக்கம் வரீங்களா நீங்க? அதாவது ஒரு அறையில பாத்தீங்கன்னா ரூம்ல அஞ்சு பேர் இருக்கிறாங்க, சரியா? அதுல ஒருத்தர் வந்து ஒருத்தர் துப்பாக்கியால சுட்டு கொண்டு போட்டார், கொண்டுட்டார். அப்ப அவர் உயிர் போயிட்டு. இப்ப இத்தனை பேர் இருக்காங்க இப்ப அந்த ரூம்ல? அதுதானே கேட்டிருந்தான். அஞ்சு பேரும் அங்கத்தானே
1: இருப்பாங்கண்ணா,
0: இருப்பாங்கண்ணா. அதத்தான் சரி, நீங்க சொன்ன சரியான பதில். வாழ்த்துக்கள், நல்ல பாடணும்.
1: சொல்லுங்க,
0: அங்கதான் மிஸ் பண்ணிட்டீங்க. பாடுறதா பாற ஞாயிற்றுக்கிழமை இந்த பாட்டை போட்டுருவேன்.
1: வார
0: ஞாயிற்று வேற பாடல் போடு, கண்டுபிடிங்க, சரியா? சரி, ஓகே, நன்றி,
1: நன்றி,
0: நன்றி.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கா ஜெயரத்ன ஆகியோரை மே மாதம் 12ஆம் தேதி வாக்குமூலம் அளிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா விமான சேவைக்காக ஏர்பஸ் ரக விமானங்களை கொள்வனவு செய்ய நடவடிக்கையுடன் தொடர்புபட்டே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரான கபில சந்திரசேன கடந்த மார்ச் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் 5ஆம் தேதி வரை விளக்கமளியரில் வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: தமிழகம் உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்காக வாக்கு எண்ணும் நடவடிக்கை நாளையில் நடைபெற உள்ளது. இது தொடர்பான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள 234 பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் மாநில போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனுத்தியாளர் செய்திகளை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. எங்கிருந்தாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக் கொள்ள முடியும். பாடல் வரியை கொடுத்து பாடலில் முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 2 7 5 0 0 1 அல்லது 0312 2 7 5 11 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். நிறைய சொந்தங்கள் பேஸ்புக் வழியாக உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிட்டிருக்கிறீர்கள், அதையும் நான் சேர்த்துக் கொள்ள தயாராகவே இருக்கின்றேன். வாங்க போட்டி போடலாம். அதே போல 4:30 ஒரு பிராங்க் இருக்கிறது, அதையும் நீங்கள் கேட்கலாம். இப்போது எங்களுடைய போட்டி போடுறதுக்காக யார்? வணக்கம். வந்தவர் ஏதோ சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார். சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் ஒரு சொந்தம் அழைப்பினுடைய கடந்திருக்கிறார், போட்டி போடுறதுக்காக தயாராயிருக்கிறார். வணக்கம். வணக்கம். சரி, ஏதோ சிக்கல், தொடர்ந்து மனித கொள்ளுங்கள். இது மோதி விளையாடு.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மோதி விளையாடு நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112 775 0013 அல்லது 0112 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக முடிந்து கொள்ள முடியும். பேஸ்புக் வழியாக முடிந்து கொண்டு உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். அதே போல ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு யாரையாவது குழப்பணும், யாராவது பிராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதாவது அழைப்பின் வழியாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆஃபீஸ் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் சொல்லுங்க, இந்த ஆள் இப்படி குழப்பலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு நாங்கள் குழப்பி விட்டுருவோம். சரிதானே? ஓகே, இப்போது எங்களுடைய அழைப்பிலோட சொந்தம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ராஜா பேசுறேன்.
0: ராஜா, எப்படி இருக்கீங்க ராஜா? நல்லா இருக்கீங்களா? சரி ராஜா, பாடல் கண்டுபிடிப்போமா? சரி, இந்த பாடல் கண்டுபிடிக்கிறாங்க பாப்போம். ஆனா உங்களுக்கு 100 சான்ஸும் இருக்குது. சரிதானே? ஓகே, இந்த கண்டுபிடிங்க.

0: என்ன பாடல்?
1: கண்டுபிடிக்க கஷ்டமா
0: இருக்கு. சார், நிறைய பேர் இப்ப மூன்றாவது நபர் நீங்க கண்டுபிடிக்காதனால அந்த பாடல் என்ன சொன்னா நாங்க கேட்டுருவோமா? சரி, இதான் அந்த பாடல். இந்த பாடல் தான் கண்டுபிடிக்காம போயிட்டு
1: என்ன
0: பாடல்? ஒண்ணு விட்டா என்ன காரணம்? யாருக்கு இந்த பாடல்? எனக்கு காரணம் சொல்லிட்டு போங்க நீங்க. இல்ல இங்க பாருங்க, அப்படி எல்லாம் விட முடியாது. யாருக்கு இந்த பாடல் சொல்லுங்க. ஐயோ, வாய்க்கல அப்படியா? சிரிப்புல ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. என்ன காரணம்?
1: ஒருத்தர
0: விரும்புறீங்களா? விரும்பிருக்கீங்களா? என்ன, பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸா?
1: விரும்பி
0: இருந்தேன். ஓகே, சொல்லிருக்கணும் நீங்க விரும்புறத விஷயத்த. நீ மனசுல வச்சிருந்தா சரியா? இதே முரளி மாதிரி சொல்லாத காதல் செல்லாத காசா மாறிட்டு பாத்தீங்களா? சொல்லிருக்கணும். இங்க வாரமா? இப்படிதான் இப்படிதான் இப்படிதான் சொல்லிருக்கணுமா இல்லையா? நீங்க கூப்பிட்டு மிஸ் பண்ணிட்டீங்களே. அதுக்காக இந்த பாடல உன்ன விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு. சரி, இந்த பாடல் தாரம் யாருக்கு பாடல? இப்ப அவங்களுக்கா? விட்டுட்டு போன லவர் எப்படி விட்டுட்டு போன லவர்? விட்டுட்டு போன லவர்னு சொல்ல முடியாது. அவங்களும் லவ் பண்ணலையே. ரெண்டு பேரும் லவ் பண்ணதான் லவர் அது. சரியா? ஒன் சைடு காதல் இது. நீங்க சும்மா இழுத்து போடக்கூடாது எல்லாத்தையும். சரிதானே? நன்றி.

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன்.
0: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு நீங்கள் எங்கு

0: கேட்டுக்கொண்டிருக்கிற சந்தோஷமா உற்சாகமாக மோதி விளையாடு. அடுத்து ஒரு பிராங்க் கட்டுனு கேட்க போறோம். இவர் பாத்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டார் பஸ்ல இருந்து சாமான தடுக்கிறதுக்கு. கொஞ்சம் கேட்டு பாருங்க, நீ உங்களுக்கே புரியும் இந்த விஷயம்.
1: ஹலோ ஹலோ ஹலோ, குடுக்க பசாரா, பிராங்க் நம்பர் இல்ல சார். ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்ட் நினைச்சு தான் சார் கொஞ்சம் ஓவரா திட்டிட்டேன்.
0: ஹலோ ஹலோ, ரஞ்சிதா பேசு.
2: ஓ யாரு
0: ரஞ்சித், இது சாமான தயாரிக்கிறீங்களா?
2: யாரு
0: சாமான தயாரிக்கிறீங்களா? நான் காதர் நானா.
2: யாரு
0: காதர் நானா பேசுறே? காதர் நானா தெமட்ட கூட தெமட்ட கூட காதர் நானா பேசுறே? காதர் நானா சாமான தயாரிக்கிறீங்களா? எட்டம் பஸ்ல போட்டு விட்டே.
2: என்ன சாமா?
0: ஏய், உங்களுக்கு போட்டு விட்டு சொல்லி சென்னே
2: என்னது
0: உங்களுக்கு கடைக்கு சாமா கொஞ்சம் இறக்க சொல்லி எட்டன் பஸ்ல போட்டு விட்டு சென்னே. இப்ப பஸ் வந்திக்குமே எடுத்தோம். நீங்க
1: என்ன
0: எனக்கு
2: தம்பி
0: கட் பண்ண வானவா? ஏ கட் பண்றீங்க போன?
2: சரி, இப்ப நான் பஸ்ல பாக்குறேன்.
0: சரி,
2: பஸ் நம்பர் நீங்க போட்டுவிடுங்க.
0: சும்மா டைம் பள்ளிக்குள்ள வேகல பிசினஸ் விட்டு கரெக்ட் கழிச்சு கொண்டிருக்குது. வந்தா புரட்டு கொண்டு போடுவேன். போற நான் பாக்க மாட்டேன் சின்ன போடுவேன் சொல்லி.
2: என்ன
0: போய்க்கு? என்ன பெரிய ஆளா நீங்க? தம்பி, போனை கட் பண்ண வரவங்க சொல்றது விளங்குது இல்லையா? பஸ் பாத்துட்டு இருக்கீங்க. சரி ரஞ்சித், ரஞ்சித் நீங்க ரேடியோ கேப்பீங்களா?
2: ரேடியோ கேக்குறேன்.
0: என்ன எஃப்எம் கேப்பீங்க?
2: நாங்க வசந்தம் தான் கேப்போம்.
0: நாங்க வசந்தத்துல தான் கதைக்கிறோம்.
2: அப்படிதான்
0: கதைக்கிறே.
2: ஐயோ ஐயோ.

0: வந்துட்டாயா வந்துட்டாயா மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட போட்டி போடுறதுக்காக யார் வணக்கம் வணக்கம் என்ன பழக்கம் சார் இது? சரி ஓகே, அழைப்பில் ஒரு சொந்தம் நம்முடைய தான் காத்திருந்தார். அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஏதோ ஒரு பிரச்சனையும் அவருடைய அழைப்பில் சரிதானே. நீங்களும் முடிஞ்சு கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அந்த மாதிரி யாரையாவது பிராங்க் பண்ணணும்னு சொன்னாலும் நிறைய சொந்தங்கள் நம்பர் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. எப்படியாவது எனக்கு அடி வாங்கி கொடுக்காம விட மாட்டீங்கன்னு தான் போல. சரி பரவாயில்ல, நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி அவர் பிராங்க் யாரையெல்லாம் பிராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷயத்த எங்களுக்கு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் குழப்பத்துக்கு தயாராக இருக்கணும். அதே போல நீங்களும் போட்டியில் பங்கு பெற்ற அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் பொண்ணு,
0: நல்லா இருக்கேன். யாருது?
1: ஆனந்தன்.
0: எப்படி இருக்கீங்க ஆனந்தன், நல்லா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க
0: பாடல் கண்டுபிடிப்புமா?
1: கண்டுபிடிப்புமா?
0: ஓகே, இது பாடல் இடைவரை.

0: என்ன நிறம் பிடிக்கும்? சும்மா கேட்டேன். போன சார் காரணம் இல்லாம கேட்க மாட்டார். அப்போ தெரியும் இருக்குங்க பாடல் கேக்குறதுக்கு. எல்லோருக்கும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.
0: தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். இது மோதி விளையாடு. நேரம் இப்போது 4:42 நிமிடம்.
2: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6.

0: நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
2: சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கின்ற மோதி விளையாடோடு ஒரு பக்கம் போட்டியும் விருப்பாக சென்று கொண்டிருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு மோதி கொண்டிருக்கிறது. 16வது பந்து ஊரில் ஒரு பந்து வீசப்பட்டிருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 139 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. 6 விக்கெட்டுகளை இழந்து
1: அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் துணையாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் கிருஷ்ணராஜ்.

0: அனுசரணை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: Jing, jing, jing.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். போட்டி விளையாடு சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்கள் சொன்னா நிறைய பேர் நம்பரம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவர்களையும் நாங்கள் அப்படியே இணைத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ள முடியும். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 5 மணி.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விவித வாய்ப்பு.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முயிசுவின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு நாளை விசேட போக்குவரத்து திட்டத்தை செயற்படுத்த போலீசார் நடவடிக்கையை எடுத்துள்ளனர். இந்த போக்குவரத்து திட்டம் நாளை முதல் எதிர்வரும் 6ஆம் தேதி வரையில் நடைமுறையில் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த நேரத்தில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்க்க மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக்
3: கொண்டுள்ளனர்.
4: யமன் கடற்பகுதியில் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் எரிபொருள் கப்பல் ஒன்றை கடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சோமாலியாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த எம்டி யுரேகா என்ற கப்பலே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளதாக யமன் கடலோர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த கப்பலை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்தியதை சோமாலிய பாதுகாப்பு படையும் உறுதி செய்துள்ளது. கானா துறைமுகத்துக்கு அருகிலுள்ள எடன் வளைகுடாவில் கடற்கொள்ளையர்களால் அந்த கப்பல் பணைய கைதியாக பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 10 நாட்களில் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்படும் 2வது எரிபொருள் கப்பல் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான அனைத்து மனுத்தியால செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. அடுத்த பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விவித வாய்ப்பு.

0: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக மோதி விளையாடு. நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க மோதி விளையாடுறதுக்காக நிகழ்ச்சியில். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கல்முனை நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா. தற்பொழுது பெரிய நீலாவணை கடற்கரையில அமைந்திருக்கின்ற பொழுதுபோக்கு பூங்காவில இருந்து தொடர்பு ஏற்படுத்திருக்கேன்.
1: வண்ண பூங்காவை போல் சொல்லி நீங்க அப்படியே பூங்கா பார்த்து கொண்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படியா?
2: ஆமா ஆமா ஆமா. முன்னாள் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அழைத்து வந்த பெற்றோர்கள் இந்த அழகான குளிர் காற்றிலே இந்த கடலில் இருந்து வருகின்ற குளிர் காற்றை வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். முன்னாள் ஒருவருக்கு பிறந்த நாள் நடக்கின்றது. அது அதனை இவங்க அழகாக சோதனை செய்து அந்த பிறந்தநாள் நிகழ்வையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
1: ஓ, நீங்க பல கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் இருக்கிறீங்க.
2: ஆமா ஆமா. இப்பொழுது இங்கே பேசுவதை இங்க இருக்கின்ற எல்லோருமே அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்.
1: அப்படியா? ரொம்ப சந்தோஷம். யாரு பர்த்டே போயா கேர்ளா அது சொன்னா சொல்லிடலாம். பாவம் தானே.
2: கொஞ்சம் தெரியவில்லை, கொஞ்சம் தூரத்தில் இருக்கின்றார். ஒரு சிறு ஒரு அளவான பிள்ளை, ஒரு 4 வயது 5 வயது.
1: என்ன அடையாளம் எல்லாம் சொல்றீங்க நீங்க? தூரத்து வந்து பார்த்து எதுவும் நினைச்சிட போறாங்க, என்ன செய்ய போறாங்க அடையாளம் எல்லாம் சொல்லி. சரி, ஓகே. இப்ப நாங்க பாட்டு கண்டுபிடிப்போமா?
2: முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம்.
1: சரி, இதோ கேளுங்கள்.

0: என்ன பாடல்?
1: பாடல் தெரியும், அந்த முன் வரி தான் தெரியவில்லை.
0: என்ன முதல் நேர் ஒருத்தர் வந்திருந்தார், அவருக்கு நான் சொன்னேன், அவருக்கு ஒரு சின்ன க்ளூவும் கொடுத்திருந்தேன், ஓ க்ளூ கொடுத்தா அவர் அந்த க்ளூ வச்சும் கண்டுபிடிக்க முடியா போயிட்டு.
1: நீங்க
0: சொன்ன நிறத்துக்கும்

0: அவ்வளவு ஒரு இருமா அப்போ. சரி என்ன பாடுறது கேட்டு பாப்பா.
1: ஆ போடுங்கள் பாப்பா. என்ன பாடுறது?
0: புள்ளியான தேகம் இல்ல வர்மனான பாடி இல்ல. சரி முதல் வரி இதோ.
2: அடி கருப்பு நிறத்தழகு, அடி கருப்பு நிறத்தழகு.
0: இதத்தானே சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளவு அழகா கொடுத்து கொடுத்தேன். கருப்பு நிறம் அழகின்னு ஒரு வார்த்தை
1: அப்படித்தானா?
0: அவசரத்துல அண்டாக்குள்ளேயே கை போவாதேனா? அப்படித்தான். சரி ஓகே சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: பாடலை கேட்பதற்கு என்னோட இருக்கின்ற நண்பர் பெரியநீலாமலை கிருஷ்ணா மற்றும் இங்க குழுமையில இருக்கின்ற எல்லோருக்கும் அதை சேர்த்து தாருங்க.
0: சரி ஒரு கேக் துண்டு வாங்கிட்டு வாங்க போயிட்டு.
1: நன்றி.

ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு

கேட்டுக்கொண்டிருக்கின்ற மோதி விளையாடு சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற இப்போது நிறைய சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். பேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள். அன்பான மாலை பொழுது வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கேன். பிரசாந்தின் பாடல் சூப்பர். கொழும்பு 14 முன்தாஜ் பேகம் சொல்லியிருக்காங்க. தொண்டை மன்னாறு செல்வசன் சுந்தர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது பகிர்ந்திருக்கா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அதே போல குறிஞ்சாங்கனை அசூத்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். வணக்கம் போனேஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கணும். அதே போல அவிசாவில் இருந்து மிஜாலி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறது. என்னையும் எடுத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்க நிகழ்ச்சி மதி கணவர் பிரதீபன், மகள் மதி கணவர் பிரதீபனுக்காகவும் மாமி சாந்திக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அன்பு வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கும். ரொசல் லக்கம்மா குசல் ராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்து. அது போல எட்டிந்தொட்டை பணாபத்தை இலக்கம் ஒன்றுவது ரவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேரேஜில் ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். தேவி வந்திருக்கிறாங்க, அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. நசூர் ஏகே நசூர் என்று சொல்லிக்கொண்டு மவுருஃப் நகர் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிண்ணியா இருந்து அன்பு வணக்கம் போனச்சுனா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சி உடைகளையும் எடுத்துக் கொடுங்கள். சம்பவம் மோதி விளையாடு தரமான சம்பவம் நிறைந்த நிகழ்ச்சி. அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி இறைவானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன் ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுருஷன் அனைவரையும் எடுத்துக் கொண்டு பாடல் தங்க வட்டக்கூடை விமலந்திரன் சொல்லிக்கா ரொம்ப சந்தோஷம். ஹாய் தலா, அருமையான பொன்னான மாலை பொழுது வணக்கம் தளபதி புனே, எப்படி இருக்கு? நல்ல சந்தோஷம், நல்லா இருக்கிறேன். நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. வசந்தமாருடன் அருமையான அறிவிப்பாளருடன் தான் என்றும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கு. பிள்ளையார் கோயிலடியிலிருந்து வி சாமி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். ஆகாஷ் வந்திருக்கா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். குரலில் அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். பண்ணைபுரம் மணிகண்டன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறது. போல எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி நித்திரை கொண்டா கடவுள் யாரையாரோ சண்டை பிடிக்கிற போல இருக்குது. கண்ணை முதலில் ரேடியோவில் நீங்க யாரோடைய சத்தம் தூங்கி கொண்டிருந்திருக்காரு. ஓகே, பிராங்க் கோல் கொண்டிருக்காரு போல. சரி சரி, நிர்மலா வந்தான் சொல்லிருக்காங்க அந்த விஷயத்தை போல. கொஸ்டோதிலிருந்து கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பான மாலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது பார்த்துருக்காங்க. புவனேஷன் எப்படி இருக்கிறீங்க? மாலை பொழுது வணக்கம் யாழ்ப்பாணத்திலிருந்து மீனலோச்சனை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. அதே போல மோதி தான் சிதஞ்சி சின்னா பின்னமா போயிடுவப்பு யாரது ரஸ்னா மனாஃப் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரி, எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள்.

0: சாமி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வைக்கிறது சரி கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக உற்சாகமாக மோதி விளையாடி விடுது. சாமி திரைப்படம் சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சிவராத்திரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் பொதுவான ஊர்களில் பார்த்தீங்கன்னா சாமி படங்கள் தான் போடுவாங்க. நாடகங்கள் இல்லாத காலத்தில் படங்கள் போடுவாங்க. அப்போ ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாங்க சொல்லிட்டு சாமி படம் வாங்கிட்டு வான்னு சொல்லி இவர் போயிட்டு விக்ரம்ல சாமி படத்தை வாங்கிட்டு வந்திருக்கார். ஊர் மக்களையும் சேர்ந்து அடித்த சம்பவம். சரி அவரோட பேர்லாம் சொல்ல மாட்டேன்தான், இது உண்மை சம்பவம். சரி இப்போது எங்களோடு அழைப்பிலோடு சொந்தம் வந்திருக்கிறார், இணைத்துக்கொள்ளலாம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யாருண்ணா பேசுறீங்க?
1: நான் நாகஸ்தனையில இருந்து ஐயாத்துறை சண்முகநாதன்.
0: ஐயாத்துறை சண்முகநாதன் நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்கள்?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சொல்லுங்க, பாட்டெல்லாம் பிடிச்சிருக்குதா?
1: நல்ல சூப்பரான பாடல்கள் அண்ணா.
0: சரி பாடல் கண்டுபிடிக்க முடியுமா உங்களால இன்னைக்கு? பாடல் இல்லை வரையும் உங்களுக்கு தருவேன், முதல் வரையே கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். அப்படித்தான் அதான நிகழ்ச்சி.
1: சரி சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன்.
0: சரியா?
1: சரி அண்ணா.

0: என்ன பாடல்?
1: தொண்டையில
0: இருக்கு வர
1: மாட்டேங்குது
0: பாருங்க, நாக்கு கிட்ட வந்துருச்சு. வருதா வருதா வருதா? என்ன செய்யுது பாடல் தெரியுமா? அந்த பாடல் என்ன சொல்லி?
1: ஓ தெரியுமாண்ணா, முதலிய கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு.
0: கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கா? சரி, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். யாரெல்லாம் இருக்கிறீங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: அண்ணா நான் கேக்குற பாடல் ஒண்ணு தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: அந்த படம் பேர் என்ன எனக்கு ஞாபகத்தில் இல்லை.
0: மறக்குறீங்கண்ணா,
1: பாடல சொல்றேன்னா
0: சொல்லுங்க. பாட்டு புரிஞ்சிருச்சு. வேண்டாம், நீங்க லிரிக்ஸ மாறி மாறி படிக்கிறீங்க. நாலா கடசாதி,
1: நாலா
0: கடசாதி. சரியா?
1: மனைவி விமலா தேவி, மகன்மார்களான நிரோசன், புஷ்பவள்ளி, தனுசன், வசுமதி மற்றும் யோகா பிரசாந்த், நாகஸ்தன்னையில் கேட்டுக்கொண்டிருக்கும் சத்தீஷ்தோஸ், வசந்தேப்பம் அங்க சட்டமாக ஒழிச்சு கொண்டிருக்கேன்னா, மற்றும் நான் உரகுலையில் இருக்கும் எனது செல்ல அக்காவான ராசம்மா, செல்லையா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் விஜயலட்சுமி மாடசாமி குடும்பம், பாதுக்கை சின்ன தம்பி, கண்டி சுப்பையா ஆகா, மற்றும் நாகஸ்தன்னையில் இருக்கும் திருச்செல்வம் குடும்பம், முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், பியோயாவில் இருக்கும் தம்பிராஜா குடும்பம், மற்றும் நாகஸ்தன்னையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்காகவும், வசந்தம் கேட்கும் அனைத்து நண்பர்களுக்காகவும், அழைப்பினை வழங்கிய உங்களுக்காகவும், வசந்தம் கேட்க அனைத்து நேயர்களுக்காக இந்த பாடலை தருகிறேன். நன்றி அண்ணா,
0: நன்றி, வணக்கம். அதே போல ரேடியோ சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கலாம். வெட்டியாந்தோட்டை பணாவத்தை இலக்கம் ஒன்றுல இருந்து செல்வகுமார் அழைப்பின் வழியாக கடந்து கொண்டதா ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பு மனைவி சிவசக்தி, அதே போல அம்மு எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே போன்று மாமி மாமா எல்லாம் சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கலாம். நல்ல பாடல்கள் போய்கொண்டிருக்குது, அப்படியே ரொம்ப சத்தமா வச்சு கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். சூப்பர் சூப்பர், நல்ல சத்தமா வச்சு கேளுங்க, உங்களுக்காக நல்ல பாடல் வருகிறது. இந்த மாதிரி சொந்தம் இருக்கிறார், அவரையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு இந்த பாடலை கண்டுபிடிக்க முடியுமான்னு அப்படி ரவுண்ட் சொன்ன போலான்னு பாக்குறோம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். ஏன் அவசரம், எங்க போறதுக்கு? சும்மா வா. சரி, உங்க பேர் என்ன?
2: கல்யாணி அண்ணா.
0: கல்யாணி, சொல்லுங்க கல்யாணி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: தெரணிகல மாயங்கந்த ரெண்டாம் நம்பர்ல இருந்து.
0: தெரணிகல மாயங்கந்த
2: ரெண்டாம் நம்பர்ல இருந்து.
0: ரெண்டாம் நம்பர்ல இருந்து. சரி, சொல்லுங்க அடுத்த பாடல கண்டுபிடிப்போமா?
2: ஆ, புடிச்சோம்ல.
0: இந்தா கேளுங்க.

0: என்ன பாடல்?
1: அசைந்தாடும் காற்றுக்கும் அளவாடும் நாற்றுக்கும் காதல் தான்.
0: அந்த பாடல்னு சொல்றீங்க அப்படியா?
1: ஆமா நான்
0: தான். இந்த பாடலா? ஆமா நான் தான். ஷூரா? கன்ஃபார்மா? தான் கன்ஃபார்மா தான். சரி கேட்டு பாப்பமா.
1: வாழ்த்துக்கள்.
0: பாடல் வருது கேளுங்க. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: குடும்பத்துல எல்லாத்துக்காகவும் வசந்தம் கேக்குறதுக்காகவும் கேப்பாங்க.
0: சரி எல்லோருக்காகவும் கேக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
1: இந்த கதையெல்லாம் ஏட்ட சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
2: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
3: அன்றும் இன்றும் இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளமெங்கும் அள்ளித்தே.
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
4: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
3: வசந்தம் FM
0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவாய்ப்பு.

0: எம்பையர் ஸ்டார் ஆஃப் தியா வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் கிருஷ்ணராஜ்.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
0: ஒலிக்கு வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப்போகிறேன். நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஜி ஆர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: சொந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அடும்ல குதூகலமாக இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொல்லி எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஓகே, அந்தந்த வேலையை அப்படியே வச்சுட்டு நீங்க டியூன் பண்ணி கேட்கலாம் உங்க வசந்தத்தோடு. 102.6 102.8 ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி கேளுங்க. அது மட்டுமல்ல, www.vasanthfm.com இணைந்து சுவரான பாடல்கள் வரும், கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோ இந்த வீக்கெண்ட் விடுமுறையா கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். இப்பொழுது முதல் 9 மணி வரைக்கும் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜி ஆர் உங்களுடன் நடந்திருக்க போகின்றேன். ஓகே, கால் பண்ணுங்க. சந்தோஷமா ஜாமா பேசலாம். என்னோட 0112-77-5001. அதே போல இன்னும் ஒரு நம்பர் இருக்கிறது, 0112-77-5111 கால் பண்ணலாம். எங்க இருந்தாலும் சரி, நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டிருக்கும், அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், யார் இது?
1: கொழும்புல இருந்து கவி கேட்கிறேன்.
0: கவி, ஓகேவா?
1: ஓகே.
0: என்ன செய்றீங்கம்மா?
1: நாங்க இப்போ டீ குடிக்கிறோம்.
0: இப்போ டீ குடிக்கிறீங்க? அதுக்கு முதல்
1: கேட்டுட்டு இருந்தேன்.
0: அதுக்கு முதல்
1: கொஞ்சம் ரெஸ்டா இருந்தோம். ஒர்க் பண்றேன்.
0: சரி, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பேசணும், சரியா?
1: ஓகே, அப்படியா?
0: சரி, அது லக்கு தானே, ஹாப்பி தானே? யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்குறதுக்கு? ஓகே, நன்றி, பாய். ஓகே, வருகிறது பாடல். இது கந்தசாமி திரைப்படத்துக்காக சுவரான பாடல், கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம்.

0: இல்லை திரைப்படத்துக்காக ஒலித்தோ இந்த பாடல் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நான் ஜி ஆர் உங்களோட நினைந்திருக்கிறேன். 9 மணி வரைக்கும் மாட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதூகலமாக இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்கூட பேசணும்னு நீங்க நினைச்சாலும் சரி கால் பண்ணுங்க. பேசலாம் 01212 2505001க்கு. அதே போல இன்னொரு நம்பர் இருக்கு, யாருன்னு பாத்துட்டு நான் சொல்றேன். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் நிஷா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாட்டா, நீங்க சுகமா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கிறேன் நிஷா. மாவனையில எல்லாம் எப்படி போகுது?
1: நல்லா போய்கொண்டிருக்கு
0: மேடம். ஓகே, இந்த விடுமுறை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க?
1: விடுமுறை எனக்கு இல்லை, எப்ப வேணாம் மேடம்.
0: அப்படியா, சரி ஓகே. நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல மேடம்.
0: அவ எஃப்எம் கேட்டுட்டு தான் சாப்பாடு ரெடி பண்ணுவீங்க?
1: ஆமா, சாப்பாடு அவ்வளவு பெருசா இல்ல, எஃப்எம் கேப்பேன்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா எங்க போகணும்னு நினைப்பீங்க?
1: நான் சாதாரணமா போவேன், பேரந்தனி போவேன், பூந்தோட்டத்துக்கு போவேன், அங்கெல்லாம் கண்டிக்கு போவேன், அந்த மாளிகை பார்க்க போவேன்.
0: ஓகே,
1: எல்லோட போவேன்.
0: ஓகே ஓகே ஓகே, விடுமுறை கிடைச்சா அப்ப அந்த பக்கம் எல்லாம் போயிட்டு வாங்க. என்ன
1: பாட்டு
0: கேட்டுட்டு போன அந்த உள்ளதுக்காக இந்த பாட்டு

0: சிறுலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

பாலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் என்ன, அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால் அழி

0: கொஞ்சம் நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டீங்க.
1: மாப்பிள்ள அப்படிதான் கேட்கும். கரெக்டாக கேட்கும்.

0: விஷில் போடு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பாடல் ஒலி தோய்ந்தது கெடுகொண்டிருக்கிறீங்க. விடுமுறை கொண்டாட்டம் நான் ஜிஆர் உங்களோட நடந்திருக்கிறேன். பேசலாம், அது மட்டும் இல்ல பேஸ்புக் கூட ஆக முடியுது. உங்களுக்கு பிடிச்ச சூப்பரான பாடல்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணலாம். எங்க இருந்தாலும் சரி, நிகழ்ச்சியோடு கிடைத்துக் கொள்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். ஓகே, இவங்க கூட பேசுறதுக்கு விஸ்வநாதன் வந்திருக்கிறாரு. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி போகுது விடுமுறை எல்லாம்? குடும்பத்தோட எங்கேயாவது என்ஜாய் பண்ண மாட்டீங்களா? இப்படியான ஒருத்தர் எங்க இருக்கீங்க? தேடி கிடைச்சாலும் கிடைக்காத ஒருத்தர். எப்படா லீவ் வரும், எப்படா வீட்டுக்கு போகலாம், விடுமுறை கிடைக்கும் அப்படிங்கிற நேரத்துல கடமைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்களேன். சரி, ஓகே, நைட்டுக்கு என்ன சாப்பாடு வீட்டு?
1: நைட்டுக்கு நீதா மேடம் பாக்கணும் சாப்பாடு. மேடம் பிறந்த நாள் வாழ்த்து.
0: ஓகே சொல்லுங்க.
1: இருக்கும் பெரியம்மா அருள் செல்வி, சுவேதா, சுரேஷ்குமார், சமத்த நீலகாந்தம் சித்தியான ரம்சி, பாலா ரதானி, சித்துமா சந்தபாத்தியான சுவாமி, சுவாநாதன் மற்றும் மனோமணி, இளங்கராட்னம் மலருதி மற்றும் வானொம்பு அருள்மொழி, முந்தாஸ்தம் கந்தளவாசி, மான்பாக்குடம் சாம்பான், இதாவது தங்கக்குடி, அம்பாதன் மருத்துவ சின்ன மகாதன், கிரிஜாம், அவனால் மூர்த்தி, மனநிலையா, சோமசி, தயானம், மச்சந்தர், பாபு, கிருஷ்ணன், ஸ்ரீகாந்த், பாதுகா, சின்ன தம்பி மற்றும் சரோஜனிமா, அன்பான அறிவிப்பால் அனைவரும் உங்களுக்கு நீங்கள் சேர்ந்த அனைவரும் வாழ்த்து சொல்லப்படுறேன்.
0: ஓகே ஓகே, உங்களுக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை வசந்தத்தின் ஊடாக தெரிவித்துக்
1: கொள்கின்றேன்.
0: அரண்மனை போ திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடல் எல்லாருக்குமே பிடிக்கும். கேட்டுட்டே இருங்க உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் 102.6 102.8.

0: தேசிய முறுக்கு 2 திரைப்படத்துக்காக சுப்ரான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த பாட்டுக்கு ஏத மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, பாலகிருஷ்ணன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி போகுது லைஃப் எல்லாம்?
1: என்ன
0: போதுமா இல்ல வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்களா?
1: அதாவது
0: அந்த கடையில இருந்தா எங்கேயுமே வெளியில போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது.
1: சொந்தக்காரங்களும் கோவத்துவாங்க, என்னன்னா எங்களை கணக்கெடுக்க மாட்டீங்க, வந்தோன்னு ஓடிடுங்க
0: அப்படின்ட்டு.
1: மற்றபடி யாரும் அங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் கலைக்க டைம்
0: இருக்காது.
1: ஐயமோ கல்யாணமோ போனா அப்படியே திரும்பி வரணும்.
0: சரி, ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு பக்கம் போயிட்டு சொந்த பந்தங்களோட உறவாடுங்க.
1: ஆமா, போயிட்டு தான் வரேன்.
0: சரி,
1: சொந்த ஊர் வந்து ஹேட்டன்.
0: அப்படியா, கூலான ஏரியா. மகன்
1: இருக்காங்க, ஏத்தியா
0: தான். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேட்கலாம்?
1: சசிகுமார் குமார்கள், மாபோல வத்தலையில சந்திரபோவன் சந்திரகலா குடும்பம், அலிஸ்வத்த ஜெயகலா குடும்பத்தார்கள், மற்றும் மனைவி ராசம்மாள், மகள் சசிகலா சந்திரகலா. உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் நல்ல பாட்டு.
0: நன்றி,
1: பாய். நன்றி, நன்றி, பாய் பாய்.
0: நீங்களும் மல்பேட்படுத்துங்க, பேசலாம் உங்க வசந்தத்தோடு இணைந்திருங்க. நீங்க கேட்டு விடுமுறை கொண்டாட்டம். நம்மளை பத்தி யாருமே என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடிய அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் வருகிறது அருள் திரைப்படத்துக்காக.

0: நேரம் 6:47.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுரிகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
1: பாடகர் கிருஷ்ணராஜ் நட்புக்காக திரைப்படத்துக்காக தேவாவின் சிக்கல் வருகிறது பாடும்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு இது வாய்ப்பு.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு இலங்கை விஜயத்தில். இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க ரஷ்ய சுகாதார அமைச்சர் இலங்கைக்கு வருகை. மத்திய வங்கியின் நிதி மோசடி குறித்த விசாரணை முறையாக முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. கணனி குற்றங்கள் தொடர்பில் வெளிநாட்டவர்கள் 120 பேர் ராஜகிரியவில் கைது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடமிருந்து அழைப்பு. இடியுடன் கூடிய மழைக்கான முன்னெச்சரிக்கை. மத்திய கிழக்கின் நட்பு நாடுகளுக்கு 9 பில்லியன் டாலர் பெறுமதியான யுத்த உபகரணங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா திட்டம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு உள்ளிட்ட பிரதிநிதிகள் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டை வந்தடைந்துள்ளனர். இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் குறித்த விஜயம் அமைந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு மற்றும் அவரது பாரியார் உள்ளிட்ட 20 பேர் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவினால் மாலத்தீவு ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார். விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்பதற்காக விசேட நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. இலங்கைக்கான மாலத்தீவின் உயர்ஸ்தானிகர், வெளி விவகார அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் இதன்போது இணைந்திருந்தனர். மாலத்தீவு ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தை உறுதிப்படுத்தி கட்டுநாயக்க விமான நிலையத்திலுள்ள நினைவு புத்தகத்தில் விசேட பதிவிட்டார். 2023 ஜனாதிபதியாக பதவியேற்ற கலாநிதி முகமது மொய்சு இலங்கைக்கான விஜயத்தை முதன்முறையாக மேற்கொள்கின்றார். மாலத்தீவு ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போது இலங்கை ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட உயர்மட்ட தரப்பினருடன் விசேட பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படவுள்ளன. மாலத்தீவு ஜனாதிபதி எதிர்வரும் 6 தேதி தனது விஜயத்தை நிறைவு செய்து நாட்டிலிருந்து பயணமாக உள்ளார். ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிகாயில் மொராஸ்கோ உள்ளிட்ட 7 பேர் அடங்கிய பிரதிநிதிகள் குழு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக நாட்டை வந்தடைந்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் விசேட அதிதிகள் முனையத்தின் ஊடாக வருகை தந்த ரஷ்ய பிரதிநிதிகள் அமைச்சர் பேராசிரியர் கிரிஷாந்த் அபேசேனவினால் வரவேற்கப்பட்டனர். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவான் ஐகாரோயான், சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர், விசேட வைத்தியர் அனில் ஜாசிங் உள்ளிட்டோர் இதன்போது இணைந்திருந்தனர். அதன் பின்னர் ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிகாயில் மொராஸ்கோ உள்ளிட்ட பிரதிநிதிகளுடன் குறுகிய கலந்துரையாடல் இடம்பெற்றது. ரஷ்ய அமைச்சர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்துள்ள நிலையில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவுள்ளார். அத்தோடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்துடனும் பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. குறித்த தரப்பினர் நாளைய தினம் முதல் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்துக்கும் விஜயம் மேற்கொள்ளவுள்ளனர். இலங்கை மற்றும் ரஷ்ய சுகாதார அமைச்சர்களுக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படவுள்ளன. மருந்து, வைத்திய உபகரணங்கள், விசேட வைத்திய நிபுணர்களின் பயிற்சி மற்றும் உயர்தர பயிற்சி நெறிகள், கல்வித்துறை ஒத்துழைப்பு, ஆயுர்வேத வைத்தியத்துறை, டிஜிட்டல் மயப்படுத்தல், சுற்றுலா, சுகாதார சேவைகள் உள்ளிட்ட பிரதான துறைகளில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதற்காக சுகாதார சேவையின் ஒவ்வொரு பிரிவுகளுடனும் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள ரஷ்ய சுகாதார அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் திட்டமிட்டுள்ளனர்.
2: தமிழ்நாடு
1: திரைசேரியிடம் காணப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடியாளர்களின் கரங்களுக்கு சென்றமை குறித்து முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நிதியமைச்சின் உள்ளக விசாரணைகள் உள்ளிட்ட மேலும் சில விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சகல விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சின் பக்கத்தில் உள்ளக விசாரணை இடம்பெறுவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கமைய விசாரணை இடம்பெறுவதாகவும் எவரேனும் திட்டமிட்டு இந்த விடயத்தில் தொடர்பு பட்டிருந்தால் அது தொடர்பில் கண்டறிந்து எதிர்காலத்தில் அதுபோன்று ஏற்படாமல் இருப்பதற்கான வலுவான பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் இரு பக்கத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு இணையதளங்களை பயன்படுத்தி நிதி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்கள் 120 பேர் ராஜகிரிய மெத வெளிக்கட பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். உலகின் பெரும்பாலான நாடுகளின் தரவு கட்டமைப்புக்குள் ஊடுருவி சூட்சுமமான முறையில் குறித்த தரப்பினரால் நிதி மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையில் ஈடுபடும் சுற்றுலா குழுக்களின் வழிகாட்டல்களை பயன்படுத்தி சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளமை தொடர்பிலும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. சீனா, வியட்நாம், மலேசியா, மடகஸ்கர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கணனி நிபுணத்துவ அறிவை கொண்ட குறித்த தரப்பினர் மெத வெளிக்கட வீதியில் வாடகை அடிப்படையில் வீடு ஒன்றை பெற்றுக்கொண்டு தங்கியிருந்துள்ளனர். மேலும் சிலர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் நாடளாவிய இறுதியில் முன்னெடுக்கப்படும் சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளின் போது நேற்றைய தினம் 27,042 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் 523 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நிலையில் குற்றச்செயலுடன் நேரடியாக தொடர்புபட்ட 15 பேர் அவர்களில் இனம் காணப்பட்டுள்ளனர். பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட 229 பேரும் பகிரங்க பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட 122 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் 3,999 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோரும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. மே மாதம் 12ஆம் தேதி வாக்குமூலம் ஒன்றை வழங்க வருக தருமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்னெடுக்கும் விசாரணைகளுக்கமைய 2013ஆம் ஆண்டு சரச்சுக்குரிய ஏபாஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்துக்கு 8 விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டதாக அப்போதைய ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி சந்திரசேன மற்றும் அவரது மனைவியான நியோமாலி விஜயநாயக் ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பில் சந்தேக நபர் கபில சந்திரசேன மார்ச் மாதம் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் மே மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார். ஏபாஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு கபில சந்திரசேனவினால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. காலி ஹபராத்துவ பிரதேசத்தில் வீடு ஒன்றின் மீது மின்னல் தாக்கம் ஏற்பட்ட நிலையில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இன்றைய தினமும் நாட்டின் பல பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடமத்திய மத்திய சபர்கமுக கிழக்கு மாகாணங்களிலும் கொழும்பு, களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மின்னல் தாக்கம் காணப்படும். இடியுடன் கூடிய மழையுடன் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களிலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிக மழையுடன் கூடிய காலநிலையின் போது காலி ஹபராத்துவ பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றின் மீது மின்னல் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. அதனையடுத்து வீட்டின் கூரை மற்றும் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளன. அதன்போது வீட்டிலிருந்த 2 பெண்கள் தங்கியிருந்த நிலையில் அவர்கள் மின்னல் தாக்கத்துக்கு உட்பட்டுள்ளனர். மின்னல் தாக்கத்துக்குட்பட்ட இருவரும் ஹபராத்துவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மத்திகளுக்கு யுத்த நிலைமைகளுக்கு மத்தியில் எரிபொருள் விலை அதிகரிப்பினால் மீண்டும் நாட்டில் எரிபொருள் விலை மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு விலை மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. லங்கா வெள்ளை டீசல் ஒரு லிட்டரின் விலை 382 ரூபாவிலிருந்து 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 392 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. லங்கா சூப்பர் டீசல் 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 443 ரூபாவிலிருந்து 458 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 95 ரக ஆக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை 15 ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அதன் புதிய விலை 470 ரூபாவாகும். ஏற்கனவே 455 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அதேபோன்று ஆக்டேன் 92 ரக பெட்ரோலின் விலையும் 12 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 398 ரூபாவிலிருந்து 410 ரூபாவாக புதிய விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் விலை 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 265 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதும் பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். போதையற்ற நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கம் பாரிய வேலைத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக வைத்தியர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வர்த்தகர்களை அரசியலிலிருந்து ஓரம் கட்டுவதற்கு அரசாங்கத்தினால் முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். விச போதைப்பொருளை முழுமையாக இல்லாதொழிப்பதற்காக முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலைத்திட்டம் அமைச்சர் தலைமையில் களுத்துறை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. புத்த சாசன மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு அதனை ஒழுங்கு செய்திருந்தது. போதையற்ற நாட்டை உருவாக்குவதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசாங்கம் பின்னிக்காது

0: தலைமையகம் மற்றும் பலப்பெட்டிய உயிர் பாதுகாப்பு பயிற்சிக் கல்லூரி என்பவற்றுக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். இதன்போது உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கரையோர பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னெடுக்கும் செயற்பாடுகளை பிரதியமைச்சர் பாராட்டியுள்ளார். நேரடியாக உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் பரிந்துரைகளையும் பிரதியமைச்சர் பார்வையிட்டார். கரையோர பாதுகாப்பு படையணையின் தலைமையகம் தொடர்பான தெளிவுபடுத்தல் மற்றும் அதன் வசதி வாய்ப்புகளை ஆராய்ந்ததன் பின்னர் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது. நீரில் மூழ்கி உயிரிழக்கும் மரணங்கள் அதிகரிக்கின்றமை தொடர்பில் அதனை குறைப்பதற்கு முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர், கரையோர படையணையின் தலைமையகத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளும் இணைந்திருந்தனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: மத்திய கிழக்கு வலயத்தில் நட்பு நாடுகளுக்கு சுமார் 9 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான யுத்த உபகரணங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா தயாராகி வருகிறது. எனினும் காங்கிரசின் அனுமதியின்றி அவசர நிலைமைகளின் கீழ் கொடுக்கல் வாங்கல்களை முன்னெடுக்க திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. அவசர நிலைமையை சுட்டிக்காட்டி அமெரிக்க காங்கிரஸ் சபையின் அனுமதியின்றி குறித்த கொடுக்கல் வாங்கல்களை வேகமாக முன்னெடுப்பதற்கு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் முன்னெடுக்கும் யுத்த நடவடிக்கைகளுக்கு மத்தியில் தமது நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா இவ்வாறு 8.6 பில்லியன் பெறுமதியான யுத்த உபகரணங்களை விற்பனை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளது. எனினும் அது தொடர்பில் அமெரிக்க காங்கிரஸ் சபையின் முழுமையான மதிப்பீடு இடம்பெறவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிப்ரவரி மாதத்திலிருந்து ஈரான் தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளிடம் காணப்பட்ட அமெரிக்க ஆயுதங்கள் நிறைவடைந்துள்ளன. உயர் தரத்திலான முறையான விமான பாதுகாப்பு கட்டமைப்பை குவைத்துக்கு 992 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தென்கிழக்கு லெபனானை இலக்காக கொண்டு இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் சாதாரண பொதுமக்கள் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 4 பெண்களும் குழந்தை ஒன்றும் உள்ளடங்குவதாக லெபனானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சாதாரண பொதுமக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவுறுத்தியிருந்த நிலையில் அபோஸ் பிரதேசத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொரு தாக்குதல் சரேரியா பிரதேசத்தில் இடம்பெற்றதாகவும் அங்கு 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தாக்குதல்களில் மேலும் 32 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 3 வாரங்களாக லெபனான் மற்றும் இஸ்ரேலிடையே யுத்த நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல் அமைப்புக்கிடையே தொடர்ச்சியான மோதல்கள்
1: இடம்பெறுகின்றன.
0: மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சு இலங்கை விஜயத்தில். இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க ரஷ்ய சுகாதார அமைச்சர் இலங்கைக்கு வருகை. மத்திய வங்கியின் நிதி மோசடி குறித்த விசாரணை முறையாக முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. கணினி குற்றங்கள் தொடர்பில் வெளிநாட்டவர்கள் 120 பேர் ராஜகிரியவில் கைது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடமிருந்து அழைப்பு. இடியுடன் கூடிய மழைக்கான முன்னெச்சரிக்கை. மத்திய கிழக்கின் நட்பு நாடுகளுக்கு 9 பில்லியன் டாலர் பெறுமதியான யுத்த உபகரணங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா திட்டம். இத்துடன் வசந்த எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அதக்கோடி உத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2977 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 2, 24, 32, 39. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 2, 24, 32, 39. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது, 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,81,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,19,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட ராசி அதிசயத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,863 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மேடராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 17, 20, 47. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேடராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 17, 20, 47. நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,49,37,247 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 61 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் பவுல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3,151 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 13, 24, 50, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 13, 24, 50, 61. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 1, 0, 7, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 1, 0, 7, 2. நேற்றைய நாள் மொத்தமாக 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,04,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஜாக்பாட் பரிசாக 12,12,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இது. 5,312 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 11, 31, 69, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 11, 31, 69, 70. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 0, 4, 0, 5. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 8, 0, 4, 0, 5. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,69,520 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,46,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,327 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டபிள்யூ, சூப்பர் இலக்கம் 5, வெற்றி இலக்கங்கள் 29, 31, 41, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ, சூப்பர் இலக்கம் 5, வெற்றி இலக்கங்கள் 29, 31, 41, 71. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,25,58,760 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 25,70,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பத்திலத்திற்கான வெற்றி முடிவுகள். 885 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 6, 9, 2, 3, 3, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 6, 9, 2, 3, 3, 8. நேற்றைய நாளில் மொத்தமாக 36,75,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,75,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 359 சீட்டிலப்பு வாரத்துக்கான ஜாயா சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 2, 3, 3, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 2, 3338. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 56,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 981 சீட்டில் புவாரத்துக்கான சசிரலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ 16, 30, 47. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிரலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ 16, 30, 47. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,29. அடுத்து 560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேரம் இரவுகள் 1:29.

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே
0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 மணி வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: என்ன நடக்கிறது நம்பாச்சு?

பயன்படுத்திக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணைந்திருக்கிறீங்க. உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டத்தோட சூப்பரான பாடல்கள் வேணுமா, விடுமுறை எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றீங்க, எங்க இருக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாம் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணக்கூட மாதிரி இருக்கும். சோ கால் பண்ணுங்க, தொடர்ந்தும் விடுமுறை கொண்டாட்டத்தோட பேசலாம். 01725705 அதே போல 01725111 கால் பண்ணலாம். பேஸ்புக் உடாகவும் இணைந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்கலாம். யாருக்கெல்லாம் பாடல் கேட்கணுமோ அதெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணி வைக்கலாம். நான் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். நேரம் 7:36 ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல யாரெல்லாம் எங்க கூட இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, முகமது அன்வர் வணக்கம் ஜி அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாரு. அதே போல அன்பான இனிய வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலாங்குடியிலிருந்து அவினாஸ் வந்திருக்கிறாரு. இதே போல வணக்கம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் வந்திருக்கிறாங்க. குறிஞ்சங்கனி ஆசிரியதினும் அன்பான வணக்கம் சொல்லி இருக்கிறாரு. இதே போன்று காளிமுத்தும் வணக்கம் ஜி சொல்லி இணைந்திருக்கிறாரு. மனோ வந்திருக்கிறாரு. ஹாய் ஜி, எப்படி இருக்கிறீங்க? டீ குடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் ஒரு 6 மணிக்கு முதல் குடிச்சேன், இப்ப குடிக்கல. ஓகே. அதே போல பூலான இரவு வணக்கம். பொலனறுவையிலிருந்து இவான் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். பாடல் தாங்கக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கட்டாயம் அடுத்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பாடல் வர இருக்கிறது. அதே போல பாபு வந்திருக்கிறாரு வணக்கம் சொல்லி. லிந்துலிருந்து எல்ஜின் ஸ்ரீதாஸ், இதமான இரவு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். அன்பு உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதே போன்று இரவு வணக்கம் சகோதரி விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 இதே ரத்தினம் வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைந்து அடுத்து சூப்பரான பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நான் GR 9 மணி வரைக்கும் உங்க கூட இணைந்திருக்கேன்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: நேர்கள் இப்பொழுது முதல் லங்கா ஹோப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம்.
0: நம்பிக்கையின் நேரம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். 105 சங்கீதம் 1-2 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: என்ன ரமேஷ், வேலையெல்லாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்க?
1: எனக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்குது.
0: அவ்வளவுதானே, கவலை விடு. மொபைல் கையில வச்சிருக்கியா? இப்பவே டைப் பண்ணு, வான்மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722456621.
1: அப்படி அனுப்புனா
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது இலவசமான வேத பாடம், அது தபால் மூலமாவா?
0: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722456621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்ற இப்பவே அனுப்புங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். இளம் வியாபாரியான சங்கர் திடீரென மாரடைப்பால் காலமானார். அவருடைய மரண வீட்டிற்கு அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது இரு நண்பர்கள் அவரை குறித்து பேசிக் கொள்கிறார்கள். சங்கருக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கல ரோஜர். நேத்து கூட என் கூட போன்ல பேசிட்டு இருந்தார். ஆபீஸ்ல அவரை மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்யறதுக்கு வேற யாராலையும் முடியாது. அவ்வளவு ஆக்டிவா இருப்பாரு.
2: அதுதான், என்னாலையும் நம்ப முடியல. நேத்து கூட என் கூட எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். தவறாம ஜிம்முக்கு வந்துருவாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
0: யாருதான் எதிர்பார்த்தா? இந்த நாட்கள்ல இந்த மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டுட்டேன். நம்ம நினைக்கிறோம் ஒரு 80-90 வருஷம் வாழ்ந்துடலான்னு, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் 40-50 தாண்டதே ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு பயமா இருக்கு ரோஜா. சங்கருடைய மரணம் என்ன யோசிக்க வச்சிருச்சு.
2: கண்டிப்பா, ஏன்னா சங்கர் வீட்டாக்களும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சங்கருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சங்கர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. இப்போ சங்கர் இல்லாத அந்த பிரிவை அவங்க எப்படி தாங்கிப்பாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாம இருக்கு.
3: இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு என் வீடு ஞாபகம் வருது. மரணம் எப்போ ஒரு நிழல் போல எங்களை தொடர்ந்துட்டே இருக்குன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு.
2: நானும் அது கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ரோஜா.
3: மரணம்ங்கிறது எங்களுக்கு எப்ப வேணாலும் வரலாம். நாங்க அதை எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு தான் வரும், இந்த தேதியில வரும் அப்படின்னு அது எப்ப வேணாலும் எங்களுக்கு நேரலாம். ஆனா எங்களுக்கு இருக்க வேண்டிய மிக ஆழமான நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எங்களுக்காக வந்தார். எங்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். ஆனாலும் 3வது நாள் அவர் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். இன்னைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அதனால நாங்க மரணத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் என்னை எப்பவுமே தைரியப்படுத்துது. அதே வசனம் உங்களையும் தைரியப்படுத்தும் நம்புறேன். எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தால் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். 90வது சங்கீதம் 10வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தற்று. 23வது சங்கீதம் 4வது வசனம். நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11வது அதிகாரம்

அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்களே, எமது கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒவ்வொரு வார இறுதி நாட்களும் இரவு 7:45 முதல் 8 மணி வரை கேட்கலாம். நீங்கள் மட்டும் கேட்டு பயன்பெறாமல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் நிகழ்ச்சி பற்றி அறிய தாருங்கள். அவர்களையும் நிகழ்ச்சியை கேட்க ஊக்குவியுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி.

கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, நோவாவோடு தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்திய போது கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன என்பதே அதற்கான சரியான பதில் வானவி. இந்த பதிலை ஆதியாகமம் 9:13-14 காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் திருமதி அத்தியாகராஜ டிகோயா, கிறிஸ்டின் ராஜ் ஊரணி, ரஞ்சனி ரபீகா பாண்டிருப்பு, எலிசபெத் ராஜா பசரை, ரொபர்ட் ரவீந்திரன் செட்டிபாளையம், யசோதா புஷ்பராணி தயாரபாவிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, யோவான் 20:24-29 வரை நன்கு வாசித்து பின்வரும் கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். மீண்டும் ஒருமுறை அறிய தருகிறேன். யோவான் 20:24-29 வரை நன்கு வாசித்து பின்வரும் கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இதோ உங்களுக்கான கேள்வி. குறித்த வேத பகுதியில் திதிமு எண்ணப்படுபவனின் மறுபெயர் என்ன? குறித்த வேத பகுதியில் திதிமு எண்ணப்படுபவனின் மறுபெயர் என்ன என்பதே உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலினை துரித கதைகள் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-45-66621, 0722-45-66621. நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் செப்பத்தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டிலகம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-45-66621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45-8 வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் எமது நிகழ்ச்சியை பற்றி அறியத்தாருங்கள்.

0: திரைவிடுவதற்காக சுபரான ஒரு பாடல் இரவு பொழுதில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கடுகடுகிறது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜிஆர் உங்களுடன் 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகின்றேன். சூப்பரான பாடல்கள் மட்டுமல்ல, எங்க இருந்தாலும் சரி இதமான பாடல்களை இன்னும் கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா விடுமுறை கொண்டாட்டத்தோடு இணைந்து பாடலை கேட்கலாம். சோ கால் பண்ணுங்க பேசுறதுக்கு. இப்ப இங்க கூட யார் வந்திருக்கிறாங்க? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் நிஜாம் பேசுறேன்.
0: நிஜாம் எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: சாப்பாடு?
1: வீட்டுல போயிட்டு பாக்கணும், கடையில இருக்கிறேன்.
0: அப்படியா, என்ன கடை வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க?
1: நாங்க வச்சிருக்கிறோம் தேல கடை, பிஓபி.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லம் நல்லம். வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: வேலை எல்லாம் சுமாரா, நீ
0: நன்றி.

0: சித்தா திரைப்படத்துக்காக சூப்பரான இரவு பொழுதுக்கு ஏற்ற பாடல் கேட்டு வந்திருக்கீங்க. 102.6 102.8 உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ராசையா வந்திருக்கிறாரு. வணக்கம் ராசையா.
1: அம்மா வணக்கங்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: அம்மா நல்ல சுகமா இருக்கேன். அம்மா நல்ல சுகங்களா?
0: நல்லா இருக்கிறேன். பாடலாம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்க?
1: நல்லா பிடிச்சிருக்குங்கம்மா. இதான் அப்பா இந்த நாள் கேட்கறது தானுங்கம்மா.
0: அப்படியா? நன்றி நன்றி. சரி, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா.
0: இரவு பொழுது சாப்பாடு தயாராச்சா?
1: அம்மா நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னா மின்னுக்கு சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்து ரேடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன்.
0: அப்பன் அப்பன்னு கொடுத்து வச்சு நீங்க. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நாட்கள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்றைய நாள்
1: பாட்டு
0: கேக்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: அம்மா, மனைவி பத்மினி, தினு, சசன், வசந்தி. அம்மாவுக்கு சேர்த்து வாழ்த்துங்க அம்மா. வசந்த கேட்கும் சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்.
0: ஓகே, நன்றி, குட் நைட். போகின்றேன். ஓகே, வருகிறது பாடல். இது காதல் கொண்டேன் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல்.

102.6 அன்றும் இன்றும் இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.

0: சூப்பரான ஒரு பாடல் கருப்பன் திரைப்படத்துக்காக டி இமானின் இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கெடுகொண்டிருப்பது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து மொழிக காத்துட்டு இருக்கிறது. சோ நீங்க கால் பண்ணுங்க, பேசலாம். நான் ஜிஆர் உங்களோட 9 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். உங்க வசந்தத்தோடு இணைந்து நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும் சரி பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஹலோ வணக்கம்.
1: அமைதியான
0: பாட்டு போடக்கலாம். அமைதியான வணக்கம் சொன்னா எப்படி? அந்த அமைதிய சொன்னீங்களா? ஓகே ஓகே, சரி. எப்படி போகுது? எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
1: ரொம்ப சந்தோஷமா
0: போயிட்டு
1: சொல்லுங்க.
0: இருக்கு சரி, ஓகே, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க, அதுதானே முக்கியம் வாழ்க்கைக்கு.
1: பாடல் ஒன்னு சரியேடா மேடம்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் திரைப்படத்தில் வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா.
0: வெண்ணிலவே யாரு? வெண்ணிலவு யாரு? வானத்தை விட்டுட்டு வரணும்.
1: அமைதியான பாடல் மேடம், அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: சரி ஓகே, கட்டாயம் நான் தரேன். நீங்க நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுட்டே இருங்க. ஓகேவா?
1: ஓகே மேடம்.
0: ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேட்க?
1: பாடல் கேட்க எனது மனைவி பிள்ளைகள், அனைத்து வசந்த சொந்தங்களுக்கும், நண்பர் வஹாபின், அன்பு தம்பி அலி சாபீர், மற்றும் எனது கிந்தகுல ராசமாணிக்கன் ராஜேந்திர, நீலமேகம் கோவிந்தராஜ், ஜெயா மேரத்துக்கும் உங்களோட சந்தோஷமே.
0: ஓகே, நன்றி, குட் நைட்.
1: நன்றி மேடம், பாய்.
0: ஓகே பாய். ஓகே ஓகே, இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம். இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொன்னா, வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாட்டு. இந்த இரவு பொழுதுக்கு ஏற்ற பாட்டு. நான் வேற கொஞ்சம் ஸ்லோவா பேசுறேன். ஓகே, சூப்பரான ஒரு பாட்டு கேட்கலாம். நீங்க கேட்டிருக்கீங்க.

0: என்ன பாட்டு என்ன பாட்டு அப்படி ஒரு சூப்பரான வரிகளோட கேட்டுட்டு வந்திருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வர காத்துட்டு இருக்கிறது. நான் ஜியா உங்களோட நினைந்திருக்கிறேன். சோ கால் பண்ணலாம் பேசுறதுக்கு, இப்ப கூட பேசுறதுக்கு. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் தலைப்பத்திலிருந்து தயானி பேசுறேன்.
0: தயானி, உங்களுக்கு எத்தனை வயசு?
1: எனக்கு 18 வயசு சார்.
0: ஐயோ, அப்போ பெரிய ஆள் நீங்க.
1: என்ன
0: அதுக்கடையில ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வச்சாங்களா? இல்ல விட்டு வைக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? வீட்டு படிங்கன்னு சொல்றாங்களா இல்ல போதும்னு சொல்றாங்களா?
1: இல்ல சார், நான் வெயிட் பண்றேன்
0: சார். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நம்மட கால நம்ம நிக்கணும், அதுதானே? ஓகே ஓகே, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா லேர்ன் பண்ணணும், அது மட்டும் இல்ல சேவிங்கும் இருக்கணும் கரெக்டா. சரியா?
1: சரி அக்கா.
0: சரி ஓகே, என்ன சாப்பிடுங்க நைட்?
1: என்னடா சாப்பிடுறோம்?
0: அப்படியே பசிக்கலையா? அதுதான், அம்மா சமைக்க அப்ப கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். என்ன கேக்க போனா அடிதான் விழு.
1: ஆமா சார்.
0: அவ வேலியா பாசிக்குதுன்னா நீங்களே வந்து சமைச்சுக்கோங்க, இல்லன்னா நாங்க கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். அப்படிதான், நாங்க கொஞ்சம் ஸ்லோ தான், அப்படிதான் சொல்லுவாங்க அம்மா.
1: என்ன?
0: சரி ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: அம்மா, அப்பா, அண்ணா, ஓகே, இருக்காவும்.
0: ஓகே மா,
1: எனக்கு ஒரு பாட்டு தெரியுங்க.
0: என்ன பாட்டு?
1: எனக்கு பாக்காத பாக்காது பாக்காத பாக்காத.
0: யார பாக்காத நீங்க? நன்றி, குட் நைட்.
1: ஓகேமா,
0: பாய்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு

0: உலகின் அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: ஓகே, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். உங்களுடன் இணைந்திருப்பார் பி எம் நந்தகுமார். இன்று நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆறு. தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருந்த ஸ்டேட்டின் மக்களே, குட் நைட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு நேரம் இரவு 9:05. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127275001 அல்லது 0127275111 என்று ஆரம்பத்திலே யார் வந்திருக்கான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது? நீஷா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆரம்பத்திலே வந்து
1: சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா சுகமா இருக்கேன். இன்னைக்கு ஆரம்பத்திலே வந்துட்டீங்களா? என்ன
1: அவரையும்
0: சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
2: என்ன பாட்டு?
0: நாளை நம்ம இருந்த பாட்டு என்னை விட்டால் யாருமே அந்த படத்துல
2: மாட்டீங்களா?
0: தர முயற்சிக்கிறேன். ரொம்ப நன்றி.
2: நன்றி அண்ணா.

0: நேரம் 9:15 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வெள்ளாவளிசுரோடு ரவி வைக்கிறேன்.
0: யாரு?
1: வெள்ளாவளிசுரோடு ரவி வைக்கிறேன், மண்டல மாவட்டம்.
0: எப்படி இருக்கிறீங்கள் ரவி?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நல்ல சுகம் தானே?
0: நல்ல சுகமா இருக்கேன் ரவி. என்ன பண்றீங்க?
1: நான் சார் விவசாயி.
0: ஓ, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு?
1: ராணி மகாராணி ராஜ்ய தீன் ராணி என்ற
0: சரி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த பாட்டு தர முயற்சிக்கிறேன். நன்றி.
1: நன்றி சார்.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கிறவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். அவருடைய அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல். வணக்கம். சரி, நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிலகம் 0312-775-0001 அல்லது 0312-775-1111.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்ப 102.6 102.8 வசந்தமே நேரம் 9:27. நெஞ்சில் நின்றபடி நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ நண்பன். ஜப்பார்.
0: ஜப்பார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல.
0: என்ன பண்றீங்க?
1: நான் மோட்டர் பைக் ஜாவரி சார்.
0: ஓ, இப்ப கடையிலயா வீட்லயா?
1: நான் வந்து வீட்டை அனுப்பிக்கிறேன்.
0: ஓ, அப்படியோ. சரி, சொல்லுங்க ஜப்பார், யாரெல்லாம் இருக்காங்க?
1: இந்த பாடத்தோப்பு நன்றா சேர்ந்து உங்களுக்கு நல்ல பாடல்கள் வந்து உங்களுக்கு நன்றிகளும் பாட்டுகளும் தெரிஞ்சுக்கொண்டு
0: நன்றி.
1: உங்களையும் சேர்த்துக்கொண்டு மசந்த மதிப்பார் எல்லாம் சேர்த்துக்கொண்டு அட்டராஜன் லத்தீபையும் சேர்த்துக்கொண்டு இதே தோல் டிஸ்கான் சேர்த்துக்கொண்டு கொத்தியில் பாடல் பருத்தியும் சேர்த்துக்கொண்டு வசந்தம் எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவரையும் பேப்பாச்சு.
0: சரி, நன்றி. சரி, இந்த நேரத்தில் இன்னொரு நேர் இருக்கார், அப்படியே சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். அக்கறைப்படுது நைசர்
0: பேசுறேன். யாரு?
2: அக்கறைப்படுது நைசர்.
0: நைசர், கொஞ்சம் வானொலி பிடி சத்தத்தை குறைச்சி
2: வைப்பீங்களா?
0: சரி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க பேசுறீங்க சார்?
0: நல்லா இருக்கேன் நைசர். என்ன பண்றீங்க?
2: நானு சமூக வங்கி உதவி முகாமையாளராக கலந்துகாட்டுகிறேன்.
0: நைசருக்கு பழைய பாடல்னு பிடிக்குமே? என்ன?
2: நிச்சயமா நிச்சயமா, பழைய பாடல் ரசிங்க நானு.
0: அப்படியோ. சரி, யாருடைய பாடல் பிடிக்குமா உங்களுக்கு?
2: என்ன
0: பாடல்?
2: சோழனின் மகளே வா, சுந்தர தமிழே வா, ஏழையின் மடி மீது வா, மூவகை தமிழாடும் பாவலும் எனக்காக மோகன பண்பாடி வா, சோழனின் மகளே வா, சுந்தர தமிழே வா, ஏழையின் மடி மீது வா. முடி நடந்து பாடுதாங்க.
0: சரி, நன்றி.
2: நன்றி நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 9:43 நிமிடம். நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு பேசுவது கேரன், பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இது? பாய்சா, எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பண்றீங்க பாய்சா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாய்சா? நன்றி. சரி, இன்னொரு நேருக்கு அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்?
2: உங்களை போல நலமா உச்சரிக்கிறீங்க. நீங்க தந்த பாடல கேட்டுக்கொண்டீங்க, அருமையான பாடல கேட்டுக்கொண்டிருக்கீங்க சார்.
0: விஸ்வநாதனுக்கு பாடலாம் பிடித்திருக்கா?
2: அருமையான பாடல் சந்திக்கிறீங்க
0: சார். சரி, யாரெல்லாம் இருக்காங்க விஸ்வநாதன்?
2: பாடல் கேக்கு சார். அப்பா துரசாமி, அம்மா மன்னவமணி, மனாவத்த ஒன்னா நம்பர் சரோஜினி அம்மா, டீன் கமால்தீன், சாந்தா, ரவி சார். எனக்கு பாடல் ஒன்று தர முடியுமா சார்?
0: என்ன பாட்டு சார்?
2: ஆயிரம் நிலை
0: வேவா.
2: அந்த பாடல் தர முடியுமா சார்?
0: தொகுப்பு பொருத்தமா இருந்தா கட்டாயமா உங்களுக்கு தர. நன்றி.
2: நன்றி வணக்கம் சார். நன்றி சார்.
0: நன்றி.

சிந்த ஓடினேன் ஓடினேன் அட ராஜா என் தம்பி வாடா.

சொல்வானென பக்கம் பக்கம் சென்றே குழந்தை என் கையை கடித்து விட்டது.

0: இதமான இரவு நேரத்தில் அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7755-0001 அல்லது 0112-7751 சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: என்ன
0: காரணம் மகிழ்ச்சிக்கு?
1: நன்ற ஒரு பாட்டுகள்.
0: பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நன்றாக பிடிச்சிருக்கு.
0: என்ன என்ன பண்றீங்க சோமசிரி?
1: இன்றைக்கு நான் வீட்டுல இருக்கிறேன்.
0: அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்ன? சரி, யாரெல்லாம் இருக்காங்க சோமசிரி?
1: மனைவி நீலா, பெரிய மகன் கயான், சின்ன மகன் தனுஷ, பணவத்தை சரோஜினி அக்கா, அம்மத்தோட ஜெமீலா, அம்மத்தோட மசுக்னானா, சின்னையா மகாதேவன், ராஜலட்சுமி அம்மா, வசந்தம் கேட்கும் அனைவரையும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கார் அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாரு இது? பரமேஸ்வரி. தவணேசன், எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: பண்றீங்க தவணேசன்?
2: நான் வந்து பாட்டுகள் அத்தனையும் அழகா
0: பாட்டு. நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
2: எங்க கணவன் சம்பத்தி கிராம மகள் மதியமுதன்,
0: சரி, நிகழ்ச்சி கேளுங்க. அந்த பாடல் வரும் உங்களுக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7125-0001 அல்லது 0112-7125-1111 நேரம் இரவு 10 மணி.

0: நேரம் 10:07. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஆமாம், என்ன மீது பாசம் இல்லை சார் அவர்களே, உங்களுக்கு அன்பான வணக்கம். நான் லபுக்களை
0: நன்றி. வணக்கம் தோமஸ், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சிவம் சார், நீங்களும் அதே போல நலமாயிருக்கும்.
0: சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நாளா காணல தோமஸ், எங்க போயிட்டு இருந்தீங்க?
1: ஆமாம் சார், இந்த வேலை பல இருப்பதனால கலந்துக்க முடியாம.
0: சரி, இப்ப வேலையா வீட்லயா?
1: இன்னைக்கு நான் வீட்டில்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க தோமஸ்?
1: வசந்தம் ராகம், எனது குடும்பத்திற்காகவும் நான் கேட்கிற ஒரு பாடல் இருக்கலாம்.
0: என்ன பாடல் சார்?
1: கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பின்னோடு போராடி, கல்லொரு பக்கம் கீழொரு பக்கம் போராடி. அந்த பாடலை முடிச்சேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: ஆமாம், எனது எனது குடும்பத்திற்காகவும் சொந்தங்கள் யாவருக்காகவும் உங்களுக்காகவும்.
0: சரி, நன்றி.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கென்று பார்க்கலாம். இந்த நேரம் சித்திக்காரியப்பர் வந்திருக்கார், நானும் உங்களுடன் இணைந்துள்ளேன் என்று சொல்லியிருக்கார். ரொம்ப நன்றி. அதுபோல் நிதஞ்சன் வந்திருக்கார், வணக்கம் அண்ணா, அருமையான பாடல்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்கா, வணக்கம் அக்கறைப்பட்டு, ஜோன் ஏகாம்பரம் பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொண்டமன்னாரிலிருந்து அன்பான வணக்கம், நானும் வசந்தோடு தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னை இணைத்து இனிமையான ஒரு பாடலை தாருங்கள் அப்படின்னு சிலுச்சனையிலிருந்து சுதன் வந்திருக்கார். அன்பான நந்தண்ணா, நலம் எப்படி, நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். பேர்வழியில் தர்கா நகரில் இருந்து ரிம்சான் வந்திருக்காங்க. அதுபோல் அன்பான வணக்கம் நிகழ்ச்சிக்கு ரொம்ப சூப்பராக தொகுத்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. சாமிமலையிலிருந்து சிங்காரவத்தை டி கே தினேஷ் வந்திருக்காங்க. அதுபோல் வேலுசாமி, கங்க்ராச்சுலேஷன், ஹாய் தளபதி, அருமையான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கும் வாழ்த்துக்கள், அருமையான பாடல்கள், இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி நெஞ்சில் நின்றபடி நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம் சொல்லி தியாகராஜா வந்திருக்காங்க. நசூர் வந்திருக்க, அன்பான இனிய இரு வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கிண்ணியா மொஹரூப் வந்திருக்கார், மொஹரூப் நகரிலிருந்து நசூர் வந்திருக்காங்க. ரவி வந்திருக்கார், வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் இனிமேல் இருந்து ரவி சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம், எங்களை இணைத்துக் கொண்டு ஒரு பாடலை தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. காளிமுத்து வந்திருக்காங்க, ஹாய் அண்ணா, இரு வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் அப்படின்ற எல்லோருக்குமாக ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படி சொல்லியிருக்க. ராஜீவ் பாலா வந்திருக்காங்க, ஸ்ரீதாஸ் வந்திருக்கார், இதமான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இந்திரவையிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. அதுபோல் கட்வானிலிருந்து நிர்மலா தேவி, சகுந்தலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க, எங்களுக்காகவும் ஒரு நல்ல பாடலை தாங்க. கே கேஎஸ்ல உள்ள கண்ணனுக்காகவும் ஒரு நல்ல பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹெரல் சந்திரா வந்து நம்பிக்கை கிராமம், ஹெரல் சந்திரா, மகிழ்வான இனி இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்தகுமார் வந்திருக்க, வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவா வந்திருக்க, அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நன்றி.

0: நிசா குட்டி, முள்ளி பொத்தன், அக்பர் தாட்டா, வெள்ளம்மா, அசுர் மச்சான், வெள்ளை, அன்றாதபுரம் ஃபாரூக், அந்தலா கே, உயதீன், சத்தாறு, இந்தாக் பேகம், ஆயிஷா, மருசு, உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேப்பம். நேரம் இரவு 10:36. இந்த நேரத்தில் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சுளிவரத்திலிருந்து சாந்தா.
0: சாந்தா எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன் அண்ணா. அப்படி இருக்கிறீங்க? யாரும்
0: நல்லா இருக்கேன் சாந்தா. என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நான் சாப்பிட்டேன். நான், நீங்க சாப்பிட்டீங்களா?
0: இனிமேதான் அப்புறம் சொல்லுங்க சாந்தாக்கு, பாடலாம் பிடித்திருக்கா?
1: ஓ, நல்ல பாடலாம் போடுறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க சாந்தா?
1: வசந்த நேர் அனைவருக்காம் அண்ணா, உங்களுக்கு அங்க.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கார் அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இது?
2: என்ன பாடல் சார்?

0: உனது வெளியில் எனது பார்வை உலகை காண்பது என் இதயம் முழுதும் உணர்வில் இந்த கவிதை வாழ்வது என் கவிதை வாழ்வது. இந்த பாடல தாங்க சார்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி.
0: நன்றி சார், நன்றி சார்.

0: நேரம் 10:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. சார், இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு நான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் ஷரீப் பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க ஷரீப்?
1: ஷரீப் என்ன பேசிக்கிறோம்?
0: ஷரீப் என்ன பண்றீங்க?
1: நினைக்கிறேன்.
0: ஷரீப்புக்கு அப்புறம் சொல்லுங்க, பழைய பாடலாம் பிடிக்குமா?
2: நன்றி,
0: வணக்கம். ஏன் இவ்வளவு சுணக்கம் ஸ்ரீமுருகன்?
2: ஆரம்பத்தோட அடிச்சடி பெருபுரம்.
0: சரி, என்ன பண்றீங்க ஸ்ரீமுருகன்?
2: உங்களோட பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அருமையான ஆரம்பத்திலே தனி பாடல் போட்டீங்க, இப்பொழுது ஜோடி பாடல், டுயட் பாடல், எல்லாம் அருமை. இனி போட போதும் அருமையாத்தான் இருக்கு.
0: சரி, நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க ஸ்ரீமுருகன்?
2: மனைவி மைனா, மகள் சூட்டி, மகன் கார்த்தேயன், பருத்தித்துறை அருள்மொழி, நிறைய நண்பர்கள் இந்த உலகில் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அனைவரையும் அழைத்துக் கொண்டு கால் பாட்டு ஒன்று கேட்டுட்டேன்.
0: நான் கேளுங்களேன் பாப்போம்.
2: கொஞ்சம் தேடி பிடிச்சா எடுத்துட்டாங்க இந்த பாட்டு என்னன்னு சொன்னா, சட்டரை கட்டி ராஜாத்தி மனசை வச்சிக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி மேனிகிலே நான் காஞ்சிக்க வரவா மகராசி.
0: அப்புறம் சம்சாரம் பக்கமா இருக்காங்க.
2: பக்கமா இருக்காங்க.
0: சரிங்க, நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.

0: வசமத்தில் வசந்தம் எஃப்எம்.
1: கடவுள் ஏன் கல்லானா

அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி.

அடிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன்

0: இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன.
1: நேரம் 11:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0317-5505 அல்லது 0312-7511. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இது? இப்பால் எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் மக்கள் பத்து பக்கம் எல்லாம் எப்படி மழையா?
2: வெயில் சரியான வெயில்.
1: சரி, என்ன பண்றீங்க? தூக்கமா இல்லையே?
2: இல்ல இல்ல, தூங்க இல்ல.
1: சரி, இப்பால் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
2: சரவா, சண்பர், மத்தியா, சரி, பிச்சாரா, ஹைரா, யூசு, பாய்ஷா, உங்களுக்கு வந்து நான் கேட்கிற பாட்டு சொல்லலாமா சார்?
1: கேளுங்க. இதே இதே தொகுப்புல என்ன பாட்டு?
2: இறைவன் இருக்கின்றான மனிதன் கேட்கிறான்.
1: சரி, நிகழ்ச்சி கேளுங்க. அந்த பாடலத்தை முயற்சிக்கிறேன். நன்றி
2: சார். நன்றி.
1: சரி, இன்னும் ஒரு நேருக்கார் அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இது?
3: விளாங்குட ஆறுமுகம்.
1: ஆறுமுகம், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கு சார். புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி வந்துருங்க பாட்டுக்கு.
1: அப்படிதான் என்ன? பழைய பாட்டு. பழைய பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் என்ன?
3: பழைய பாட்டு ஆக்க தானே சார் நாங்க.
1: சரி, யார் எல்லாம் இருக்காங்களா ஆறுமுகம்?
3: நன்றி.

0: பார்க்கலாம். குறிஞ்சாங்கனியில இருந்து அசாரதீன் வந்திருக்காங்க. நந்தா அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம். நானும் நெஞ்சில் நின்றபடி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றேன். வேறு விலையில் இருந்து ஸ்மார்ட் மாவத்தில் இருந்து நசார் வந்திருக்காங்க. மில்டன் வந்திருக்க அன்பான இரவு நேர வணக்கம் சார். நானும் நிகழ்ச்சியோடு கருங்காலிச்சோலையில் இருந்து மில்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு வணக்கம் நந்தன்னா, நல்லா சுகமா இருக்கிறீங்களா? நானும் நிகழ்ச்சியோடு மிகவும் அருமையான பாடல்கள் சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சிக்கு. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. எத்தனையில் கடுவலையிலிருந்து கண்ணா வந்திருக்காங்க. அது போல் ஆகாஷ் வந்திருக்க இரவு நேரம் வணக்கம் அண்ணா. கேலோனினா ஆகாஷ் வந்திருக்காங்க. குமுதராஜா வந்து அன்பான இரவு வணக்கம் சகோ, நலமாக இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம் பெட்டிக்ளோ குசலமணியோ என்னோட பேர் சரியாக விரும்பவில்லை. சரி, அதே போல் இளங்கோவன் வந்திருக்காரு. அருமையான பாடல்கள் என்ன மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய பாடல்களை ஒளிபரப்பது கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கௌரி வந்திருக்க வணக்கம் சகோதரா, எப்படி இருக்கிறீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குமார் தங்கதுரை வந்து அன்பான இனி இரவு நேர வணக்கம் அண்ணா. அவிசாவிலை பென்றிக் ஸ்டேட் குமார் தங்கதுரை மனைவி நித்யவாணி மகள் மாருக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபா வந்திருக்காங்க. அது போல அக்கறைப்பட்டு பப்ட்ரீலஸ்ல இருந்து காரியப்பர் வந்திருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யார் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது
1: சார்? நான் மருதமனை சதாம் ஹுசைன்.
0: சதாம் ஹுசைன், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கின்றேன் சார்.
0: சதாம் ஹுசைன், என்ன பண்றீங்க?
1: வசந்த மெப்பத்தை குடும்பத்தோடு சத்தமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் வானொலியில் ஒளிபரப்புகின்ற பாடல்கள் எல்லாம் பாடல்கள் அல்ல சார். அந்த காலத்தில் கவிஞர்கள் தங்களுடைய அனுபவங்களை பாடலாக எழுதிய தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மை சம்பவங்களை மக்களுக்கு நீங்கள் இன்று ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: அதே போன்று சார், ஒரு செய்தியை நான் கூற வேண்டும். உளப்பகுப்பாய்வாளர் சிக்மன் ஃப்ரைட் மனதினை மூன்றாக பிரித்தார். மேல் மனம், இடைமனம், ஆழ்மனம். அந்த மனதுக்கு ஒப்பான பாடல் ஒன்று ஆண்டவன் கட்டளை என்ற திரைப்படத்தில் எம் எஸ் வி விஸ்வநாதன் இசையமைத்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தார்கள். டி எம் சவுந்தரராஜன் பாடிய

0: இந்த பாடலை சேர் நீங்கள் கட்டாயம் முடிந்தால் தர வேண்டும். அந்த மூன்று மனதையும் தான் அவர் அந்த பாடலாக எழுதியிருக்கின்றார்.
1: நீங்களும் ஒரு கவிஞராகி விட்டீர்கள், ரொம்ப நன்றி.
0: உங்களோடு சேர்ந்து நன்றி சார், வாழ்த்துக்கள். வசந்த வசந்தருக்கும் அனைவருக்கும் அந்த பாடலை முடிந்தால் சார்,
1: நிச்சயமாக நன்றி.
0: நன்றி, வணக்கம் சார்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: சரோஜினி.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார்?
0: நல்லா இருக்கேன் சரோஜினி. அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன் சார். நீங்க?
0: இனிமேதான். அப்புறம் பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ஓ, பழைய பாடல். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரே சந்தோஷம் தான்.
0: அப்படிதானே, பழைய பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் என்ன உங்களுக்கு? சரிமா, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: பனாம்பத்தரோ, ஜெஸ், விமலேஸ்வரி, வினோத், சாந்தனி, சாந்தனியின் ரெண்டு செல்வ குழந்தைகள், பனாம்பத்தை ஆட்ட விஸ்வநாதன், பனாம்பத்தை சோமஸ்ரீ, பாபு கணபதி, மற்றும் வசந்தம் சொந்தமல்ல அனைவருக்கும்.
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க சார்.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: நான் வகைத்தோட் சின்னையா மகாதேவன்.
0: சின்னையா மகாதேவன், உங்களுடைய அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கே. மகாதேவன்
2: அருமையான பாடல்.
0: சரிங்க, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் இந்த நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: ஃபாரூக்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். ஃபாரூக் என்ன ரொம்ப நாளா காண இல்ல, எங்களை மறந்துட்டீங்களா?
1: எனக்கு காசி தான் கடவுளப்பா. அந்த கடவுளுக்கு தெரியுமா அந்த பாட்டை?
0: தெரியுமா?
1: எனது மனைவி சித்தி அனிஷா, மகன் ரொசான் ரிசான், மகன் நஜிபா நசிகா, பேரன் சாய் பேத்து கச்சுல் யானா, அம்பாத்தோட்டை ஜெமிலா, சுலைமான் மரு, கொழும்பு மஜீது, முத்தாஜ் பேகம், மாத்தலை இம்தியாஸ் இருக்கும், அரபா நகர் பரிதாவுக்கும், கல்குமர் ஜின்னாவுக்கும், வசந்தகைக்கும், அனைவர்களுக்கும் அந்த பாட்டை தாங்களே.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.

0: வெட்கமில்லை, எல்லார் கதையும் ஒன்றாய் முடிக்கும் எமனுக்கும் வெட்கமில்லை.
1: எமனுக்கும் வெக்கமில்லை. அப்புறம் என்ன பண்றது? சரி, நேரம் 11:46. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். பாடலாம் பிடிச்சிருக்கா பேகத்துக்கு?
2: சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
1: நன்றி. அப்புறம் சொல்லுங்க பேகம், யாரெல்லாம் இருக்கா உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
2: முடிஞ்சாலும் ஒரு பாடல் தர முடியுமா? இறுதி பாடலாக.
1: என்ன பாடல்?
2: கை பிறந்தா வழி பிறக்கும் படத்துல ஆசையே அலை மேலே நாமெல்லாம் அது மேலே.
1: யாரெல்லாம் இருக்காங்க?
2: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்காகவும், செல்ல மகளுக்கா, முக்கியம் உங்களுக்காகவும், போனேஷ்காவும், சித்தி அஸ்மாமி, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமொழி, பரதா, பாத்திமா, ரவி, ரகுமா, மருது, குவேதி, சின்னையா மகதம், ஆட்டல் சின்ன, உமா சின்ன, வசந்தகுமார், ஃபாரூக், அப்துல் மஜி குடும்பத்தவா, அப்துல் நாசர்காவும், வசந்த கேக, அனைத்து நேர்காவும்.
1: சரி, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

0: மிகவும் மனதுக்கு நெருக்கமான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தில் இறுதி நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் ஹம்பான் தோட்டையில மருசுக்கு பேசுறேன்.
0: மருசுக்கு எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன். நல்ல பாடல்கள் கேட்டு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்குது. நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒன்பது மண்டல்.
0: சரி, என்ன செய்ய இறுதி நேரம் வந்திருக்கிறீங்களா என்ன?
1: ஓ, ஒன்பது மண்டல் அடிச்சது இப்பதான் கிடைச்சது.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க மருசுக்?
1: பாடல கேட்பதற்கு ஹம்பான் தோட்டை, ஜெமிலர் தாத்தா, அரப்பா நகர் பரதா தாத்தா, கொழும்பு பதினாலு முத்தாஸ் மீதன், அனுராதபுரம் பாரூக், ராஜலட்சுமி அம்மா, கொத்துவில் பாயிசா, ஆட்டோ விஸ்வநாதன், சின்னையா மகாதேவன், சோமசிறி சன்னா, நோபல் தாசி மாவது நிசான் நானா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்கும் சார்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. சிறு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரையும் நேரமும் நிகழ்ச்சியில் கலந்து சிரிப்பித்த அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. வணக்கம் நேர்களே.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் நூற்றி இரண்டு புள்ளி ஆறு 102.8

0: நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.8.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்.

கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில்

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா நீ நான் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிமையான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய நாளின் காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மே மாதம் 4 தேதி திங்கட்கிழமை ஒரு புதிய ஒரு நாளில் இன்று விடியல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல பல விஷயங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல பல விடயங்களோடு இந்த நாள் ஆரம்பிக்க வேண்டும். இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், அதே போல நல்ல பல சுப காரியங்களை எண்ணி பயணிக்கின்றவர்கள், திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற அத்தனை எங்களுடைய அன்பு சுங்கங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல எண்ணங்களோடு இன்றைய நாள் உங்களுக்காக ஆரம்பிக்கட்டும். ஆரோக்கியமான ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தொடர்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நல்ல பல வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள், நல்ல பல சுப காரியங்களோடு எங்களோடு தொடர்ந்தும் நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம், அதை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பேற்படுத்துங்க 0312 2 5 0 0 1 அதே போல 0312 2 7 5 1 1 1 அழைப்பேற்படுத்தலாம். பேஸ்புக் ஊடாகவும் இணைந்து உங்களுடைய நல்ல பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சி.

102.6 102.8 வசனத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக எங்களோடு இணைந்திருக்கின்றார் அன்பான இனிய காலை வணக்கம் ஜி ஆர். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சிக்கு அருமை சிறப்பாக வாழ்த்துக்கள். ஹாட்டன் வெளியிலிருந்து தங்க சுந்தரம் வந்திருக்கிறாரு. பசுரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன் இனிய காலை வணக்கங்களோடு கிடைத்திருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கம். நானும் உடவரி சங்கர் நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள். நேற்று தம்பியின் மனைவி சலமியா தனது பிறந்த தினத்தை நூரில் தனது வீட்டில் கொண்டாடினார். அவரை அம்மா செல்வமணி, நவமணி, கணவர் திரு, பிள்ளைகள் சிவி, ரோஷன், ரோஷித், ஷவின், தினேஷ், மகள் லினா, அக்கா ரஜினா, காளியம்மா அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஹாய் அக்கா, காலை வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் அனைவருக்காகவும் பாடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குடகலையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம் ஜிஆர். பெரிய நிலாவணிலிருந்து கிருஷ்ணா இணைந்திருக்கிறாரு. வணக்கங்களோடு பதுலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன், அன்பான காலை வணக்கங்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் டிகோயாவிலிருந்து மேற்பிரிவு துரைராஜ், மகாலட்சுமி, அதே போல லக்ஷன், துவானிஷி எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். ஓகே, இதே போல நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லி இனிய காலை வணக்கம் சகோதரி விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரியம்பதி இனிய ரத்தினம் வந்திருக்கிறாரு. காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சகோதரி, நாள் நலமாக அமைந்திட நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகநாதன் கழகம் வந்திருக்கிறாங்க. இதே போன்று பால கார்த்திகா குட் மார்னிங் சொல்லி நினைந்திருக்கிறாங்க. இந்து கலை அரசும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்து அடுத்தும் நல்ல பாடல் கேட்கலாம். தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. அன்பான இனிய காலை வணக்கம் சொல்லி அக்கறை பற்றி பாப் டெய்லர் நிசார் இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை நேர வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, பாடலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டன் ராஜா வந்திருக்கிறாரு. இதே போல கந்தலாயிலிருந்து கே வைத்தியன், அன்பான காலை வணக்கம் விடியல் நிகழ்ச்சியோடு நானும் மும்தாஜ் பேகம் பரிதா ஷத்தாரா ஆட்டோ விஸ்வநாதன் அனைவரையும் சேர்த்து நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறதாக முருகேசன் காளி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இதே போல இனி காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோசலக்கால குசலராஜ் இணைந்திருக்கிறாரு. கிருஷ்ணசாமி நாவலப்பட்டியிலிருந்து குட் மார்னிங் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ஷக்கீலா சந்திரசேகம் செங்கலடியிலிருந்து இனி காலை வணக்கமும் வாழ்த்துக்களோடும் இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் பல நறுவை புவான் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் ஊர்காவிட வைத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கட்டுக்கொண்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டெய்லர் நிகழ்ச்சியில் கட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் ஜுவான்வேலையிலிருந்து பரிமலர் கணேசன் மது பிரபு ரஞ்சிதா விது ஷயன் விதுஷயன் ஆகியோர் எல்லாரும் இணைந்து நல்ல பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்லேந்திலிருந்து கிருஷ்ணகாந்தி அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நான் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பனைப்புரம் மணிகண்டனும் இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. பரமானந்தன் கிளபட்டன் பிரிவு ஹட்டலிருந்து வசீகரன் அன்பான காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இதே போல வெள்ளாங்குடியிலிருந்து அவினாசி வந்திருக்கிறார். நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்து அடுத்த முறை நல்ல பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நீங்களும் இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு.